நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1947 ஜேஷ்ட மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 25 2026 ஜூன் மாதம் 8 திங்கட்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளது.

0: உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் சரியாக 6:02. மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுதின் வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம் என்ற அழகான உத்வேகத்தோடு கூடிய இந்த சிந்தனை துளிகளோடு இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். நிகழ்ச்சியின் அழகான பக்தி பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக ஞானமணி பி.பி. வெங்கட் பாடியது

நேரம் 6:08 கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும். ஆம், முயற்சி நிச்சயம் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம், ஒரு அவசியம், அடிப்படை என்று சொல்லுவார்கள். அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்று சொன்னால் விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதை முயற்சியை விடாமுயற்சியாக்க வேண்டும். தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:14 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நீ சிந்தனை செய்யும் விதமே உன்னை உருவாக்குகிறது. நேர்மையான சிந்தனையும் நேர்மையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். தொடரும் இனிய பாடல் யு வி அரவிந்தா ஸ்ரீராம் இசையமைப்பில் பி செந்தில்குமார் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது.

நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள், வென்றீர்கள் என்பதே முக்கியம். நேரம் 6:21 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது

நாளை என்னவாகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். நேரம் 6:27 ஆயிட்டு இருங்க, கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். அழகான உத்வேகமான இந்த காலை வேளையில் இனிய பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனம் கவழ வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். தொடரும் அடுத்த இனிய பாடல் எல் வைத்தியநாதன் இசையமைப்பில் வித்யா பாடியது.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நேரம் 6:34 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில், எஸ் அன்வர் அலி பாதுஷா குரலில்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 6:39 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. அந்த அழகான வாழ்க்கையை மகிழ்ந்து அகமகிழ்ந்து நாம் கொண்டாட வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து அன்பு பாராட்ட வேண்டும். அதுவே வாழ்க்கை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கிறிஸ்து பாடல்களில் இருந்து

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி

0: மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துட்டு, அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும், நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்,

தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ஆனந்த கிருஷ்ணய்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன் பிராணவாயுவை உள்ளுக்கிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது மனிதனின் பணி. இது அப்படியே மாற்றி விடுவது தாவரங்கள். அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து கொண்டு பிராணவாயுவை நமக்காக வெளியிடுபவை தாவரங்கள். மனிதன் செய்ய வேண்டியதை செய்தே ஆகணும், இல்லைனா அவனுக்கு ஆபத்து. நாம் உண்ட உணவு செரிமானமாகும்போது வயிற்றில் உருவாகும் அசுத்த காற்று, இதைத்தான் வாயுங்கிறோம், அது இயல்பாகவே வெளியேறிடும். இந்த வாயு அதிகமாக வெளியேறியும் வெளியேறாமலும் இருந்தால் உடலுக்குள் ஏதோ பிரச்சனைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வாயு பிரச்சனையாக மாறும்போது அது பல நோய்களுக்கு காரணியாக மாறுது. வாயுக்கள் மந்த வாயு, அண்ட வாயு, அபான வாயு, பாரிச வாயு, பித்த வாயு, எரிக்கொம்பு வாயுன்னு பல வகைகள் இருக்குது. பொதுவாக நம்ம உடம்பில் வயிறு தான் நோய்கள் உண்டாகும் இடம். உண்ட உணவு தாமதமாக ஜீரணிப்பதும் நீடித்த மலச்சிக்கலும் தான் வாயு தொல்லைக்கான அடிப்படை காரணங்கள். ஆனந்த கிருஷ்ணய்யா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, காரணம் நீங்கள் கிராமவாசி. காலையில் எழுந்ததும் நிலபுலன்களை ஒரு சுற்று சுற்றி வந்துடுவீங்க, ஒரு வாக்கிங் பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் இயற்கையான காற்று நிறைய கிடைச்சிடுது, சுவாசிக்க பிராணவாயு நல்லபடியாக கிடைச்சிடுது, உண்ட உணவுக்கு சரி

0: நிர்மாண பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. மழை ஜலம் கழிப்பதிலையும் சிரமம் ஏற்படாது. இதற்காகத்தான் நகர்ப்புறவாசிகள் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. காலை நேர காற்று சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதை எல்லாரும் எல்லா வயதினரும் அனுபவிக்க முடியல. நகர்ப்புறவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலை. வேக வேகமாக சாப்பிட்றது, அதிகமாகவோ குறைவாகவோ நேரத்துக்கு தகுந்தாப்புல சாப்பிட்றது, ஆக வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்றது கிடையாது. உண்ணும் உணவில் உள்ள மாவு சத்து முதல்ல உமிழ் நீருடன் கலந்து வாயிலும் இறை பையிலும் ஜீரணிக்கப்பட வேண்டும். எதையும் பற்களால் மென்று சாப்பிடணும். இறைப்பை சுருங்கி விரியும் தன்மையுடையது. அதனால தான் சாப்பிடும்போது வயிற்றில் கொஞ்சம் இடம் வச்சு சாப்பிடுங்கம்பாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டா இறைப்பை சுருங்கி விரிய வாய்ப்பில்லை. அதனால தான் உணவு சரியாக ஜீரணமாகாமல் இறைப்பையில் அப்படியே கெட்டு போயிடுது, புளித்து போயிடுது. இந்த நிலையில தான் வயிற்றுக்குள்ள வாயு உற்பத்தி ஆகுது. வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படி வாயு உற்பத்தி ஆகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வயிறு காலியாக இருந்தாலும் வாயு உண்டாகும். வாயு முற்றினால் வாதம் என்பது பற்றி பலருக்கும் தெரியாது. குடல் கெட்டபின் வாதத்துக்கு வித்திடுது. அதனால் வாயு தொல்லை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதற்கு பழங்கள் ஒரு நல்ல தீர்வாக அமையும். பழங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் உண்டாகாது, அஜீர்ணமும் ஏற்படாது. எளிய உணவு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை முதலிலும், கடினமான உணவு வகைகளை இறுதியிலும் எடுப்பது நல்லது. அஜீர்ண கோளாறுகள் உண்டாகாது. உணவு உண்ணும் சமயம் தண்ணீர் குடிக்கிறோம், அப்படியே உமிழ் நீரும் இறைப்பையில் சுரக்கும் ஜீரண நீரும் தண்ணியோட கலந்து நீர்த்து போயிடும். இது அஜீர்ணத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனந்த கிருஷ்ண ஐயா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க, ஆனால் 2 உணவுக்கு இடையில் இடைத்தீனி எடுக்க மாட்டீங்க. எடுக்கக்கூடாது, இது பல நோய்களுக்கு வித்தாக அமையும். தண்ணீர், பழரசம், இளநீர், மோர் இது போன்ற திரவ உணவு வகைகளை எடுத்துக்கலாம். வேற எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். உணவில் சுக்கு, பூண்டு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்து கொள்வது வாயு தொல்லை வராமல் தடுக்கும். காலையில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். மதியம் இஞ்சி சேர்ந்த உணவு எடுத்துக்கலாம். இரவு பூண்டு பால் குடித்தா வாயு தொல்லை நம்மளை அண்டாது. அப்படிதானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. கிரிட்டிங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் இந்த இனிய காலை வேளையில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைஞ்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான கொண்டாட்டமான நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த நாள் இனிய நாளாக அமையும். நம்ம நினைச்சது அத்தனையுமே நடந்தேறும் அப்படிங்கறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்றாங்க. மனம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொல்றாங்க, நாம நினைக்கிறது தாங்க நடக்கும். நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது சம்பந்தமான விஷயங்களை வந்து

நம்ம நினைச்சு பார்க்காமே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வாட்டி நினைச்சுட்டு வச்சுக்கப்பா எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும்போ அப்படின்னு நினைச்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சும்மா சாப்பிட்டு இருக்கும்போது கூட இல்லை ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது கூட நமக்கு அதை பற்றின ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும், நிறைய பிளானிங் நடந்துகிட்டே இருக்கும், இப்படி அப்படி அப்படி இந்த பல டைரக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அப்படியே அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். கரெக்டா? எஸ் இப்படியான உற்சாகமான சிந்தனைகளோட இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் சூப்பரான ஒரு கேள்வி காத்துட்டு இருக்கு, அந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்ல போறீங்க. அதே மாதிரி இன்றைய நாளினுடைய சில முக்கியத்துவமான விஷயங்களை பத்தியும் நம்ம பேச போறோம். இப்ப நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பராசக்தி, அதாவது புதிய பராசக்தி திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் ஏகோதேசி வரிகள்ல சீன் ரோல்டன் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல் ஏதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சம்மதுளே.

வணக்கம். ஜன கேட்டு இருக்கிற நேரம் 7:07 ஆயிட்டு இருக்கு. சிட்டாவா பறந்துட்டு இருக்க நேரத்துல கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நாள்தோறும் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கால ஓட்டம் அப்படியே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சு கூட பாக்க முடியலப்பா, எப்படிதான் இந்த ஒரு வாரம் போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள மண்டே வந்துருச்சு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹாப்பி மோட்ல, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த வாரம் இந்த நாள் மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஃபயரா வேலை செய்யறோம், ஃபயரா போடுறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். நமக்கு தேவையானது, நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜாலி மோட்ல நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டைம்ல உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக சூப்பரான பாடல்கள் எல்லாம் வரிசையா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து யூத் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. யூத்னா பழையில, இப்ப ரீசெண்டா வெளியான திரைப்படம் யூத்ல இருந்து சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் தேடி சொல்ல போறீங்க. அதாவது நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் கிட்ட இருக்கிற கேள்வி, நார்வேயில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? அதுலயே ஒரு சூப்பரான பெருமிதமான ஒரு விஷயம் இருக்கு, நமக்கான ஒரு பெருமிதம். அதுவும் என்னன்றது அந்த பதிலே அடங்கி இருக்கும். சோ இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்துல என்னுடைய கேள்வி கீழே நீங்க பதில் சொல்லிட்டு வாங்க. நல்ல பாட்டுல கேட்டுக்கிட்டே இருங்க. பிரகாஷ்குமார் இசையமைப்பில் கென் கருணாஸ் வரிகளில் கென் கருணாசே பாடியிருக்கிற சூப்பரான ஒரு பாடல் தான் இதோ. உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் அமை சம்மதுளே.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கேன். கேட்டு ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை.

காலையிலேயே மார்னிங் டைம்ல வைபான பாடல் கேட்கும் போது நாமளும் கூட வைபா மாறிடும் நினைக்கிறேன். எக்கச்சக்கமான செம்ம என்ஜாய்மெண்டான ஒரு பாடல் தாங்க அந்த பாடல், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரைட், அடுத்த பாடல் உங்களுக்கு விசுப்பமான ஒரு பாடல் தான், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில், அறிவோட வரிகளில் சுப்லாஷினி, தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ்குமார் இணைந்து பாடி இருக்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே நான் கேட்டு இருக்கிற கேள்விக்கான பதில வந்து தேடி கண்டுபிடிச்சி நேற்றுக்கு நச்சுன்னு பதில் சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன். நார்வேயில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில சொல்லிருங்கோ. தொடர்ந்து கலந்து 91.4 எங்கள் அமை சமதுலை.

அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஓஷன் டே அப்படிங்கிறது மட்டும்தான், உலக பெருங்கடல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 8ஆம் தேதியான இன்னைக்கு அவங்க அப்படிங்கிறது வந்து அனுசரிக்கப்படுது. ஏன் அனுசரிக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் நமக்கு நிறைய தெரியும்ல. இது வந்து நம்மளுடைய பெருங்கடலை போற்றுவதோடு நம் வாழ்வில் அவற்றுடைய முக்கிய பங்கு அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கடல்சார் வளங்களோட நிலையான மேலாண்மையை ஊக்குவிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்து பார்த்து டெவலப் பண்ணுறோமோ, நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தம்பி தங்கச்சி நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் வந்து அவங்களோட வளர்ச்சி வாழ்க்கை கல்வி அப்படின்லாம் கவனம் செலுத்துறோமோ, அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த அத்தனை விஷயங்கள்லையும் நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அதை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி அப்படிங்கிறது வந்து மூன்று புறங்கள் நீராலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் இருக்குது அப்படின்றது தான். ஆக மொத்தத்தில் வந்து நீர் வந்து பெரும்பகுதியாக இருக்குது. அதுலேயும் கூட பார்க்கும்போது உலக பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, ஏது இருக்கு, அதை நமக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனம் நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். ஏற்கனவே கேட்டிருக்கிற கேள்விக்கான பதில சொல்ல மறந்துடாதீங்க. நார்வேயில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் நீங்க பதிவிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து பாட்டை கிளம்புற பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கிளம்பி சமதுலே.

கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 7:16 ஆயிடுச்சுங்க. எப்படிதான் ஓடிச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி கால் மணி நேரம் ஓடிவிட்டது. சென்னை உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த டேல வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம்

0: சென்னை எஃப்எம் ரெயின் 91.4 வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோதரி சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன்.
1: இப்ப வரும் நம்மளுடைய நேயர்கள் என்னென்னலாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாட்டி மறுக்கா சொல்லிக்கிட்டே இருப்ப கேள்வி அப்படிங்கிற மாதிரி, நார்வேயில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? அந்த கேள்விக்கான பதில சொல்லியிருக்கிறாங்க. யாருப்பா? வீர சுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க. இனிய திங்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மண்டே மார்னிங் டைம், குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்றதான் சூப்பரா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல ஒன் லைன்ல ஒன் வேர்ட்ல அழகா பதில் சொல்லியிருக்காங்க. தட் மேன் இஸ் பிரஜானந்தா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா அப்படிங்கறத நம்ம பின்னால பாத்துறலாம். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல பாத்துருவோமே. விஜய் குமார் சொல்றாரு, குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படினு சொல்லிட்டு விலாசத்தை போட்டுருக்காரு. விலாவரியா விலாசத்தை போட்டுட்டு கடைசி லைன்ல பிரஜானந்தா அப்படின்ற பதில் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சுஜாதா சந்திரசேகரனும் கூட குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ஆங்கிலத்திலேயே அப்படி தெரிக்க விட்டுருக்காங்க. பதில் பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் பிரஜானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கத்தை தொடர்ந்து பதில் வந்து பதிவிட்டு சொல்லியிருக்காரு பிரஜானந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்த்து விலாவரியா எழுதியிருக்கிறாரு, பக்க பக்கமா எழுதியிருக்கிறாரு. படிக்கிறதுக்குள்ள நாளைக்கு விடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல அலிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கத்தோட அவரும் கூட அதே பதில தான் பதிவிட்டிருக்கிறாரு. அண்ட் கண்ணன் பதில் சொல்லியிருக்கிறாரு. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான் காலை வணக்கத்தோட பதில் பாத்தீங்கன்னா ஆர் பிரஜானந்தா ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7வது 8வது வகுப்புல படிக்கும் போது 2 வரி 2 மதிப்பெண் கேள்வி கேட்பாங்களா, அதுக்கு பதில் சொல்லும்போது அந்த மாதிரி அழகாக சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, அசத்தல் தகவல்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட பதில் சொல்லியிருக்காங்க. வெறும் பதில் மட்டும் சொல்லியிருக்காரு. அண்ட் மகேஷ் அபி சொல்றாங்க குரோம்பேட்ல இருந்து, இனிய காலை வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. பதிலா? பதிலெல்லாம் தேட முடியாதுப்பா, யோசிக்க முடியாதுப்பா, காலையில எப்ப இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டாரா தெரியல. பட் நெவர், நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே ஸ்பார்க்கா இருக்கும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வின் பண்ண ஒரு மேட்ச், ரொம்ப பெருமிதமான ஒரு மேட்ச். அந்த தம்பி நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், அதையும் தாண்டி இன்னொரு பெருமை நமக்குள்ளதான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதையும் கண்டுபிடிச்சு சேர்த்து சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காக

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்.
2: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோடு இருக்கிறப்போ தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது? இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்ப

0: எம்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோவப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோவப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா, இனிமேல் நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா, அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான், அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு நான்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேர்களே, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிவு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in. மீண்டும் சொல்கிறேன், https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாடலோட தொடர்ந்து எங்கெல்லாமே சமதுளை

வணக்கம். சென்னை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 7:40. நார்வேயில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தேடல. அடுத்ததா நம்மளுடைய முகநூல் பக்கத்துல யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபு வீரா சொல்றாரு ராஜபாளையத்திலிருந்து. இனிய காலை வணக்கம் அப்படின்னு ஒத்த ரோசாவை கையில நீட்டிக்கிட்டே, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பதில் பாத்தீங்கன்னா பிரஜானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கந்தசாமி திருவண்ணாமலை மாவட்டம் தேஜர்மடம் கிராமம் கந்தசாமி அவரும் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. சூப்பர்பா அப்படிங்கிற ஒரு இமேஜையும் போட்டு பறக்க விட்டுருக்கிறாரு. அண்ட் அதே போல ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கத்தோட பதில் சொல்லியிருக்கிறாரு. சந்திரசேகர் ஆன்சர் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் எல்லாம் சொல்ல எனக்கு டைம் கிடையாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்றாங்க, முதல்ல பதில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க தங்க கூடுதலா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவர் இந்திய வீரர் மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டை

சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுதான் பெருமிதமா அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிகே பூபாலன் பாலா வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு பதில் விடை பிரஜானந்தா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்றாரு. அண்ட் அதே போல தேசுங்கு காந்தி அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஜெகன் கண்ணராஜா அவரும் வந்து பதில் சொல்றாரு. நரேஷ்குமார் வைஷ்யோ சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கொடமாண்டுப்பட்டி கே வி ஜெயசீலன் பிரஜானந்தா அப்படிங்கறத மட்டும் பதிவிட்டு இருக்கிறாரு. சிவன் அருண் நார்வே செஸ் தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாறு படைத்தார் பிரஜானந்தா அப்படின்னு அழகான வரிகள் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பதில் சொல்லலாம்.

அப்படிங்கிறது நம்ம கடைசியா நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துல தெரிஞ்சுக்கலாம். நீங்க பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா சென்னை FM 91.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்துல பதில் சொல்லுங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பைசன் கால மாடர்ன் திரைப்படத்துல இருந்து ரக்க ரக்க ரக்க அப்படின்னு செம்மையான ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருங்க. இந்த பாடல் நிவாஸ் கே பிரசன்னா இசையிலும் குரலிலும் அறிவு வேடன் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடி இருக்கிறாங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சம்மதுளே.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நார்வேல செஸ் போட்டியில யாருங்க சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யாருங்க, இன்னும் சொல்ல போனா பர்டிகுலரா அவர் இந்தியாவில யாருங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். சோ நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. வீரதுரை சொல்றாரு, காலை வணக்கம் ஆன்சர் பிரஜானந்தா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்தில இருந்து சொல்றாரு, அவரும் கூட பிரஜானந்தா அப்படிங்கிற பதில் தான் கொடுத்திருக்காரு. அண்ட் மணலி பெரியசேகர் ஜெயக்குமார், அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நன்றி, நன்றிங்க ஐயா. செங்கல்பட்டு எஸ் வெல்வம் சொல்றாரு, இனிய காலை வணக்கம் மட்டும் பதிவு பெற்றிருக்காரு. அண்ட் அதே போல பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. கர்நாடகா மாநிலத்திலிருந்து நான் பேசுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் பதில் சொல்லவே இல்லையே அப்படிங்கறதான். சூளை ரீஜா மனோகர் சரவணன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பதில் சொல்றாரு. அண்ட் தனலட்சுமி செந்தில் காஞ்சிபுரத்திலிருந்து இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் பிரஜானந்தா அப்படிங்கிற பதில் மட்டும் சொல்றாரு. நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து இவரும் கூட பதில் சொல்றாரு, என்ன பதில், பிரஜானந்தா தான் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் பெரிய பெயர் பட்டியலே கொடுத்திருக்கிறாரு. சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், பான்மதி, முத்துராணி, காலீஸ்வரி, நாங்கெல்லாம் சேர்ந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சிங்கய்யா மகிழ்ச்சிங்கய்யா, குடும்பமே சேர்ந்து கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஏசை, நீங்கள் கேட்டு மகிழ்கிறீங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான். அண்ட் ரமா சொல்கிறாங்க, இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பதில் பார்த்தீங்கன்னா பிரஜானந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லி பதில சொல்லலையப்பா, இவ்வளோ சொன்ன கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிஹவ் எல்லாரும் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி எஸ் நீங்கள் சொன்ன அதே பதில் தாங்க. பிரஜானந்தா அவர் தான் வந்து நார்வேயில் நடந்த நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம், இது வந்து முதல் முறையாக அவர் இந்திய வீரராக வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் அப்படிங்கிறது கூடுதல் பெருமையான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட நம்மளுடைய சகோதரர் பிரஜானந்தாக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். இன்னும் மென்மேலும் பல வாழ்த்துக்கள், பல சாதனைகளை வந்து நீங்க அடிச்சு தூள் கிளப்பி பாராட்டுகளை பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். உலகம் முழுக்க தமிழருடைய இந்த திறமை வந்து பறைசாற்றப்படணும், இந்தியருடைய இந்த திறமை வந்து பறைசாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் நினைக்கிறது இல்லையா. இன்னொரு விஷயமும் இன்னொரு கேள்வியும் கூட நான் கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இந்தியாவுடைய T20 டீமுக்குள்ள செலக்ட் ஆயிருக்கிற ஒரு பிளேயர் யாருங்க அப்படின்னு கேட்டா, ஏ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சில நாட்கள் முன்னாடி அந்த வரலாற்றை பிரேக் பண்ணிட்டு நம்ம வைபவ் சூரியவன்ஷி அவர் வந்து வந்துட்டாருங்க. 15 வயது 71 நாட்கள்ல அவர் இந்தியா டீம்ல T20 இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு சாதனையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தம்பிக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? ஏ சொல்லிட்டு அடுத்த பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையன் படத்துல இருந்து சமையான ஒரு பாடலுங்க. ஹண்டர் வண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல அறிவோட வரியிலையும் அறிவோட குரல் மற்றும் கூடவே சேர்ந்து சிதாஸ் பசுரூர் பாடி இருக்கிறாங்க. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளே.

சூப்பரான ஒரு லைன் வந்துச்சுல, குறி வச்சா இற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்கெல்லாம் வந்து எத்தனை மாங்காய் அடிச்சிருக்கிறோம், எத்தனை புளியங்காய் அடிச்சிருக்கிறோம், ஒண்ணு கூட விழாவில் பக்கத்துல இருக்கிற டப்புனு ஒரு சின்ன கல் எடுத்து அடிப்பேன், டொமாட்டோட கொட்டும் பாருங்க, ஐயோ எங்கிறதையா இருக்க, இப்படி ஷார்ப்பா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எஸ் நேரம் சரியாக 7:55 ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டுருக்கீங்க வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வாழ்க்கை எல்லோருக்குமே வந்து நிறைவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றது. ஏன்னா மனசுல அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எது இருந்தாலும் நமக்கு பத்தலை ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இது பத்தலை அது பத்தலை காசு பத்தலை சம்பளம் பத்தலை வீட்டில் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு ஆடம்பரமா இருக்கணும் இது அதுன்னு என்னென்னவோ வரையறைகளை வந்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினைச்சோம், இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாடி வீடு இருந்தால் போதும் நினைச்சு, இன்னைக்கு மாடி மேலே மாடி அப்படின்னு போய்கிட்டே இருந்தால் என்னதாங்க பண்ணுறது, ஐயோ சோ சேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ளதை வைத்துக் கொண்டு நம்ம மன நிறைவோட வாழ்ந்தா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு இல்ல, நம்ம நினைக்கலாம் பெருசா ஆகணும் பெருசா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் நினைக்கலாம், ஆனா நினைச்சு அதுக்காகவே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்மளை வருத்திக்கிட்டு குடும்பத்தையே வருத்திக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரை பண்ணா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா சந்தோஷம், அப்பவும் சந்தோஷம் போயிட்டே இருக்கணும். ஓகே, எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா தங்கலான் படத்துல இருந்து செமையான ஒரு பாடல் மின்னிக்கி மின்னிக்கி மேனோ மின்னிக்கி, அந்த பாடல் தான் அவரை காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ் என்ன சொல்றேன், நான் வந்து போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம் நினைக்கிறேன், பட் அதெல்லாம் உடம்பு கிடையாது, சூப்பர் அந்த பாட்டு தான். ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் உமாதேவி வரிகளில் சிந்தூரி விஷால் பாடியிருக்கிற பாடல் தான் இது, உங்களுக்காக அவரை காத்துட்டு இருக்கேன். எஸ் தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதூளே.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக்கு அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிடுங்க. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் மீண்டும் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியா. தொடர்ந்து 101.4 எங்க எல்லாமே சம்மதுளே.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy. Shana-na-na-na, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 4444 from 9:30 p.m. onwards tonight. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Anuja. Top front page headline in the Statesman writes, Nepal signals pragmatic reset in ties with India during foreign minister's visit, backing bilateral route on border issue. Ministry of Home Affairs approves deployment of 670 companies of CAPFs, marking one of the largest ever multi-layered security arrangements for Amarnath Yatra, reports the Asian Age. An editorial in Hindustan Times states how SAARC offers India what other forums cannot. It empowers Delhi amidst global turmoil with no guarantee needed from any external actor in setting the terms of the organization. In an extraordinary arrangement, NEET paper setters to be in lockdown till re-exam, no phone, net, team housed at secret location, says the Times of India. The Economic Times states, lay old town to get heritage makeover to enhance infrastructure and improved public amenities. The Indian Express quoting the government says, despite second price revision of LPG gas cylinder since crisis in West Asia, oil marketing companies are still losing 700 rupees. And finally, in a historic first for Punjab, celebrated music composer and singer A.R. Rahman delivered a live performance at the Attari border on Sunday, paying tribute to the border security force through a stirring rendition of his patriotic song, Jai Ho, notes the Tribune. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. West Bengal set to become 36th state or union territory to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. National Testing Agency releases exam city intimation slip for NEET UG 2026 re-examination scheduled to be held on the 21st of June. Lok Sabha Speaker Om Birla to inaugurate Commonwealth Parliamentary Association India Region Zone 2 conference in Chandigarh today. New Delhi says Indonesia is a key pillar of India's Act East policy. Iran fires waves of missiles at Israel for first time since April ceasefire. And in tennis, Germany's Alexander Zverev secures his maiden Grand Slam title. And with that, we end the morning news. Have
2: Akashwani.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்ந்து கேட்கலாம் ரஷ் ஆர் ரெயின்போ. நேர்களே, நேரம் 8:30 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எங்க பாப்பா ஒரு கால் மணி நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆங்கிலத்துல. ஒன்னுல தலை காலையில 8 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா கட்டாயம் சாப்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டோம் நம்ம, ஆனா டாக்டர் சொன்னா கண்டிப்பா கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அம்மா வந்து அன்பாலையும் அக்கறையாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் டெய்லாம் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே இதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே எப்பா சாப்பிடுப்பா, எப்பா இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, அப்படிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மருத்துவர்கள் சொல்றாங்க, உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு வேணும்னா காலையிலே சாப்பிட்டுறணும், அப்படி சாப்பிடாம போனேன்னா இருக்கிற தெம்பும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பின்னால வந்து பெரிய வியாதிகளை கூட உண்டு பண்ணிடும்னு சொல்றாங்க. இந்தப்பா காலையிலேயே அச்சுறுத்தல் கொடுக்குறியப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ சார் சாப்பிட்டுருங்க அப்படிங்கிறத மறுபடியும் கேட்டுக்கிறேன். நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக லப்பர் பந்ததுலேருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க, சில்லாஞ்சிருக்கியே அப்படின்னு கொஞ்சம் வருடுற மாதிரி சூப்பரான ஒரு மெலடி காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதுளே.

இந்த பாட்டு கேட்ட உடனே அப்படியே மனசுக்குள்ள கற்பனையா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு காலையிலேயே அப்படியே கம்மாங்கரையில உட்காந்துகிட்டு காத்து வாக்கில இருக்கக்கூடாது, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். 8:35 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. சென்னையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் வந்து அப்படியே லைட்டாக வந்து டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஆள் வந்து அந்த ரோட்டில் போனாதான் டிராஃபிக், இந்த ரோட்டில் இந்த சந்து புத்துக்குள்ளே நான் சிட்டா பரப்பு தெரியவில்லை, அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மேம்பாட்டு பணிகள் அது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் டைமை விட கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக சாலை விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம ஷோல அடுத்த பாடல் ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு, அரக்கோண ஸ்டைலிசம் பட்டைய கிளப்புற கிரிக்கெட் மெயில் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல். கோவிந்த் வசந்தா இசையமைப்புல, அறிவோட வரிகள்ல அறிவு அண்ட் கானா பாலச்சந்திர இணைந்து படிய பாடல் தான். எஸ், தொடர்ந்து கிளங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

கால போட மேல ஏறும் காலமாச்சு கால மேல

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 8 மணி 41 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. கரெக்டா இந்த டைம் இன்னொரு விஷயம் என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அந்த குழந்தைங்க வந்து அழகா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய ஒரு நேரம், ஸ்கூல் ஜோன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணக்கூடிய பப்ளிக் எல்லாருமே வந்து குழந்தைகள் மேல கூடுதல் கவனம் இருக்கணும். ஆனா நிறைய இடத்துல பாக்குறோம் அப்படிலாம் கவனம் கிடையாதுங்க. எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, ஆர் அடிக்கிறது, லெப்ட் கா இண்டிகேட்டர் போட்டு ரைட் கா போறது, யூ டர்ன் அடிக்கிறது, டக்குன்னு திரும்புறது, டக்குன்னு பிரேக்கை போடுறது, டக்குன்னு ரைஸ் பண்றது, நிறைய டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாமே வந்து காலையில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து பள்ளி மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பொது சிந்தனையோட, பொது அக்கறையோட, சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையோட, குழந்தைகள் மீதான அக்கறையோட கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதையும் கேட்டுக்கலாம். அரண்மனை

அச்சோ அச்சோச்சோ எதா வெயில் காயுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த கடைசி ஒரு 1.5 மாசத்துக்கு மேல வந்து என்ன வெயில் காயுது அப்படிங்கிற மாதிரி செம்மையா வந்து நம்ம வந்து எங்கப்பா நிழல் இருக்கு அப்படின்னு ஓடி வளைஞ்சிட்டு இருக்கோம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கறத வந்து இந்த 1.5 மாசம் நம்ம உணர்ந்து பார்த்தே ஆகணுங்க. ஆனா எங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது மாதிரி தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரங்கள் நடணும், என்னென்னலாம் முடியுமோ எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குமோ அதெல்லாம் வந்து நடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எதுக்கு வந்து June 5 சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றத கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து குறிப்பா இதுக்காக தான், அந்த வெயிலுக்காகவும் மழைக்காகவும் இயற்கை சூழல் வந்து மாறாம ரொம்ப அழகா கட்டுக்கோப்பா கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காகவும் தான். ஒருவேளை நம்ம தெருவில் வந்து பயங்கரமாக வெயில் காயுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம், பக்கத்து வீட்டு வாசலில் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வைக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தெருவிலையும் இப்படி முடிவெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தெருக்கள்லேருந்து சாலைகள்லேருந்து மரங்களை நிரப்பி வச்சுருந்தோன்னா நிழலாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், நிறைய இடங்களில் வந்து அப்படி போனோம்னா ஒரு வேலை செய்கிறது கூட முடியல, ஒரு கடை போட்டிருப்பாங்க, வெளியில் வந்து அந்த வெயிலே காஞ்சி காஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்கே ஒரு நாள் யோசித்து ஒரு செடி அங்கே நட்டு விட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் அது மரமாகி எவ்வளோ நிழல் இருக்கும், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குல்ல. வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது மரம் நடுவோம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த 1.5 மாசம் தான் நான் கடந்து போயிடுவேன் வெயில், அதுக்கப்புறம் மழையோ அடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க கூடாதுங்க. சூப்பர். அடுத்த பாடல் உங்களுக்காக அமரன் படத்திலிருந்து மின்னலே, எந்த பாடல் தான் ஏ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதூளே.

வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த மின்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு மின்னலாம், ரெண்டு மின்னலாம், நாலஞ்சு மின்னல் கூட என் வாழ்க்கையில் வந்து போயிருக்கேன், எந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கு. இந்த மின்னல் நிஜ மின்னல் தாங்க தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். எஸ் 8:51 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். அடுத்த பாட்டு ஜவான் படத்துல இருந்து ராமையா வஸ்தாவையா வஸ்தாவையா ராமையா, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசமைப்புல தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சம்மதுளே.

ரோமிங்கா பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 8:55 தொடப்போகுதுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை 101.4 எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் ரஞ்சிதமே வர காத்துக்கிட்டு இருக்காங்க வாரிசு படத்துல இருந்து. தொடர்ச்சியா நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் 10:02 உங்களோட கலக்குறேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ 101.4 எங்களுமே சம்மதுளே.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போவில் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன். எல்லாரும் காலையில், அதுவும் திங்கக்கிழமை காலையில் ரொம்ப பரபரப்பாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க. என்னடா, நேற்று தான் லீவு ஒரு நாள் கிடச்சிது, மறுபடியும் இன்றைக்கும் ஆஃபீஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு இப்போவே கேட்குது. என்ன ஆனாலும் திங்கக்கிழமை அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம், என்ன பிரச்சனைகள் வேணால் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல் டெலிட் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இன்றைக்கி திங்கக்கிழமையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதே எனர்ஜெட்டிக்கோட உங்களுக்காகவே பல சூப்பரான பாடல்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக அயன் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் குரலில் நாம் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைப்பில் இதை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துகளை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 9:11 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்றை விட இன்னைக்கு நாம சிறப்பாக இருக்கோமா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அதனால போன வாரம் நடந்த சொதப்பல்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பரபரப்பாக இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருப்பீங்க, ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. ஸோ டென்ஷன் ஆகாமல் நிதானமாக போங்க, பரபரப்பாக போயிட்டு அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாது. நார்மலாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா இந்த பதட்டத்தை நம்ம தவிர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். காலையில் நாங்களே பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கோம், யமானி அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதனால் ரொம்ப பேசாமல் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் பிரதர் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல், பால் டப்பா குரலில் பால் டப்பா வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்தீர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: மக்கா மிஷி.

ராகுல் மற்றும் யாசின் குரலில் மதன் கார்கே வரிகளில் மரகதமணி இசையமைப்பில் ட்ரிபிள் ஆர் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:20. இன்று பிறப்புகள் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து மோனிகா அப்படின்ற பாடல் தான். ஸோ அனிருத்துடைய குரலில் அனிருத் மற்றும் அசல் கோளாறு குரலில் விஷ்ணு இடவன் அசல் கோளாறு சேர்ந்து எழுதியிருக்காங்க. அனிருத் இசை அமைச்சிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

சந்தோஷ் நாராயணன் குரலில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், விவேக் வரிகளில், ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:30.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நிகழ்ச்சியில அடுத்ததா மதராசி திரைப்படத்துல இருந்து சலவலா அப்படின்ற ஒரு அருமையான பாடல் கேட்க போறோம். சாய் அபயங்கர் குரல்ல, அனிருத் இசையமைப்புல, சூப்பர் சுப்பு வரிகள்ல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
0: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

36 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் குரல்ல, அனிருத் ரவிச்சந்திரன் குரலையும் சேர்ந்து இசைக்க போது விஷ்ணு எடவன் இதுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ஸோ அனிருத் இசையமைப்புலையும் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ஜூட்டுக்கு நான் அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு ஜோட்டுக்கு நான் இப்போது ஜோட்டு அந்த சூட்டுக்கு

0: கோவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 9:41 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ நிறைய பேர் கரெக்டாக போய் ஆஃபீஸ்க்கு நான் ரீச் ஆகிருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் போயிட்டுருப்பீங்க. 10 தான் ஆஃபீஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேர் இன்னும் பொறுமையாக போவோம்ப்பா, 1 பர்மிஷன் போட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்பீங்க. பட் உங்கள் எல்லாருக்காகவுமே உங்களுக்கு அருமையான பாடலை போட்டு உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்காகவே நான் இந்த நிகழ்ச்சியில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாங்க ஒலிக்க இருக்கும் பாடல் தங்களான் திரைப்படத்திலிருந்து, செந்தூரே விஷால் குரலில், உமாதேவி வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில். இதை உங்களுக்கு அங்கே கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் தூளே.

0: ஆக்சிடென்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரமில்லை திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் தி குரலில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில், விவேக் வரிகளில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். ஸோ நேரம் இப்போ 9:50 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து. ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் குரலில், கார்த்திக் நேதா வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஷில்பராவ் அனிருத் குரலில், அருண்ராஜ் காமராஜ் வரிகளில், அனிருத் இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை 10:02 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நானும் சங்கரும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அன்புடர்கள் அனைவருக்கும் இதமான காலை நேர வணக்கம். மறுபடியும் சொல்றது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ் நான் மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே டெல்பின் சொன்ன மாதிரி என்னோட சேர்ந்து டெல்பின், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில கலக்க வந்திருக்கோம், உங்களோட பேச வந்திருக்கோம், நிறைய கேள்விகளோட கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டெல்பின் அகைட் ஒரு வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும்.
1: எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இது எப்படி இருக்கு தெரியுமா, அந்த மேடை நாடகங்கள் எல்லாம் இருக்குல்ல, வணக்கம் வணக்கம் வணக்கம் வந்து உடனே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல,
1: வாங்கய்யா வணக்கங்கய்யா.

0: நீங்களும்
1: நமக்கு அவ்வளவு அறிவுலாம் இல்லைங்க, மக்கள் கண்டுபிடிப்பாங்க, நாம வந்து சப்போர்ட் பண்ணுவோம்.
0: அப்படி அப்படி எஸ்கேப் பண்ணாங்க பாத்தீங்களா? ஓகே ரைட், நேயர்களே நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2980038 மற்றும் 2950054. முதல் நேயர் நம்மோடு வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம்
0: வணக்கம்
2: சாப்பிடுறாங்க.
0: கடைசி எடுத்து குரில் பூ.
2: பூ,
0: ஆமா பூ. வாழ தொடங்கி பூல முடியுது, நடுவுல நிறைய எழுத்துக்கள் இருக்கு. இப்போதைக்கு அந்த ஆராய்ச்சி வேண்டாம், சாப்பிட ரைட்டு
2: தான். இப்படி நிறைய எழுத்து சொல்லலாம் நான் நினைச்சது வத்த பாம்பு.
0: அடிக்கடி செய்வீங்களா? அப்படியா? அது எங்க பக்கத்து வீட்டுல ஊத்திடுவீங்களா?
2: இல்ல இல்ல, வெறும் மசாலா மட்டும்தான்
0: நன்றி. முதல் கேள்விய வத்த குழம்புல ஆரம்பிச்சிருக்கிற சுவையான வத்த குழம்பு, அருமையான கேள்வி. அடுத்த கேள்வி கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: நினைக்கிறேன்
0: நல்லா செய்றீங்க. என்ன சிரிப்பு பாருங்க, இதுல உங்க ஆனந்தம் என்னன்றது தெரியுது. வத்த குழம்பு கண்டுபிடிச்சாச்சு, வேற ஒண்ணு கண்டுபிடிப்போம் மேடம். ஐயோ தலைவா தலைவா, இங்க பாருங்க நீங்க வந்து என்ன முடிவோட வந்திருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. வத்த குழம்பு கண்டுபிடிச்சாச்சு, வேற ஒண்ணு கேட்கவா உங்களுக்கு?
3: ஈஸியா கேளுங்க சங்கர்பிரியன்.
0: ரொம்ப ரொம்ப ஈஸியா கேக்குறேன். முதல் எழுத்து குரில் பூ. கடைசி எழுத்து இல்ல, சொல்லுக்கு வரக்கூடிய இல்ல.
3: சரி,
0: ஆமா. நிறைய பேர் சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு கோபம் வர மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதான் அது. என்னது?
3: புரிதல் கோபம் வராது.
0: ஆமா கோபம் வரும், புரிதல்னா நல்லா கைண்டா கூட கேட்டுக்கலாம். டெல்பி நீங்க சொல்லுங்க.
1: எத்தனை எழுத்துன்னு கேக்குறாங்க.
0: நடுவுல வந்து மூன்று எழுத்துகள்.
1: மூன்று எழுத்து?
0: ஆமா.
1: நானும் யோசிச்சிட்டு இருக்கேன்.
0: பூல தொடங்கி இல்லல முடியுது.
3: பூல தொடங்கி இல்லல.
0: ஆமா, நடுவுல மூன்று எழுத்துகள். மத்தவங்க கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க.
3: என்ன ப்ரோ?
1: நான் இப்ப அதுக்கான பதில் சொல்லிட்டேன், ஆனா அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல.
0: நானும் காதுல வாங்கல, சந்திரசேகரும் வாங்கல. ஓகே, பதில் தெரியலன்னு நினைக்கிறேன் சந்திரசேகர். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
2: முதலெழுத்து
0: குறில் பூல தொடங்குதுமா?
2: பூ.
0: கடைசி எழுத்து

0: இல்ல ஆமா கடைசி எழுத்து இல்லல முடியுது, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லல முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு.
1: நடுவுல மூணு எழுத்து பூய்.
0: நம்ம கொஞ்சமா மத்தவங்க கிட்ட சொன்னோம்னா ஏத்துக்குவாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தா வச்சுக்கலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வார்த்தது அப்படியா மகிழ்ச்சி.
1: நிறைய பேரு
0: நேரம் சரியாக 10:10 தொடுகிற வேலையில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த கேள்வி வெயிட்டா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி செம்மையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஓட்டுநர்கள் எல்லாம் குறிப்பா ஆட்டோ ஓட்டுநர்கள் சும்மா வைப்பா அடிச்சுட்டா பரவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாட்டு தேவாவோட இசையமைப்புல வைரமுத்தோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல்ல
2: பாஷா படத்துல
0: நான் ஆட்டோக்கார ஆட்டோக்கார எஸ் தொடர்ந்து கேளுங்க. 101.4
2: இங்க எல்லாமே தூளு.

0: செம்மையா ஆடி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் இதுக்குள்ள பாருங்களா, நிறைய சூப்பரான விஷயம்லாம் வந்திருக்கு. நான் வந்து ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன், நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து பணம் இருப்பவர்களுக்கு மனம் இல்லை, மனம் இருப்பவர்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு, ரெண்டு சைடுமே.
1: அந்த மாதிரி எவ்வளவு ஆட்டோக்காரங்க நாமளும் பாத்துருக்கோம் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, கவலையே பட மாட்டாங்க. அதை பத்தி ஒண்ணும் கவலை, அவங்களோட மனசு தாங்க ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி. கேட் செட் கோ நிகழ்ச்சியில் தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுடைய முன்பின் எழுத்துக்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். நடுவில் இருக்கிறதுல நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. அடுத்த கேள்வி சும்மா வெயிட்டா வச்சிருக்கேன். யார் வந்திருக்கீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம், காஞ்சிபுரம் செல்வம்.
0: செல்வம் ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
2: நலமையா, நீங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கீங்களா?
0: சுகமா இருக்கும்.
2: சரிங்க சரிங்க, சந்தோஷம்.
0: ரைட்டுங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கணுமா?
2: கேளுங்க.
0: முதல் எழுத்து குறியில் வா.
2: வா.
0: ஆமா. கடைசி எழுத்து இம். மா மேல புள்ளி. இதுக்காக தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா கூட பெருசா கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்
0: பாத்தீங்களா? இன்னைக்கு டெல்பின் வந்து பயங்கர ஃபயரா இருக்காங்க, டப்பு டுப்புன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. வாயும் என்னது வம்மா? இதுக்காக தான் வாழ்க்கையே ஒவ்வொருத்தரும் ஓடுற ஓட்டத்துக்கான காரணமே இதுதான். நிறைய கிடைச்சா நிறைய சந்தோஷப்படுவாங்க, கிடைக்கிறத பொறுத்து.
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: இல்லையே.
2: ஐயோ
1: இங்க நிக்குது
0: வரலையே. ஐயோ காலையில டிஃபன் நிறைய சாப்பிட்டதான் கண்டியோ அப்படிங்கிற மாதிரி. ஐயா நடுவுல வந்து என்னன்னா ஒரு நீங்க சொல்லுங்க. ஆஹா, அப்ப டெல்பின் கரெக்டா தான்
2: கண்டுபிடிச்சாங்க.
0: ஆமா. எக்ஸாம் ஹால்ல உட்காந்து யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லையா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். யாருங்கிறது
3: சார்? தங்கப்பிரியா சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: ஹேமா கும்பல்ல இருந்து. ஹேமா சார்,
0: மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். வருமானம்லாம் வருதா சார்?
1: நீங்க
0: ஓமை அணியாவே சொல்லிட்டாங்க. வருமானம் என்பது சரியான பதில். கண்டிப்பா வாழ்க்கையே தானே எல்லாருக்கும். வருமானம் வருமானம் வேணுமே, வருமானம் பத்தல பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு
3: இருக்கோம். காலை வணக்கம் சார்.
0: நன்றி.
2: உங்க
0: குட் மார்னிங் ஒரு ரகமா சூப்பரா இருக்குதுன்ற.

0: என்னங்க
1: ரைட்டு கலாமா, உங்களுக்கான வார்த்தை நான் சொல்றேன் கண்டுபிடிங்க. ஓகே ரொம்ப எளிமையா சொல்றேன். முதல் எழுத்து நெடில் மா, கடைசி எழுத்து இம்மு. சாப்பிடுற ஐட்டம் பாட்டு வேற வா பாடுங்க பாக்கலாம். அதான் பாட்டு வச்சுக்க, நீங்களே பாட்டா நினைச்சுக்கங்க அப்படிங்கிறீங்க. ரைட்டு மக்களா மக்களுக்கு நீ வாழ்த்துக்க. முன்னுக்குள்ள ரெண்டு கிலோன்னு சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க மாம்பழம் சீசன் அப்படின்றதுனால. நீங்க கண்டுபிடிச்சீங்க டெல்வி,
2: நீங்க சாப்பிடுறதுன்னு சொன்னோட வெயிட் பண்றேன், நீங்க கிலோன்னு சொல்றதுக்குள்ள அவங்க பதிலே சொல்லிட்டாங்க.
1: அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கண்ணன் ஐயா புது வார்த்தை கண்டுபிடிக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்க போறது புது வார்த்தை, இது காலகாலமா இருக்கு, நான் ஏதோ புதுசா கண்டுபிடிக்கல. முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெடில் கோ, கடைசி எழுத்து டை. எல்லாரையும் பாதுகாக்க கூடியது. ஆமா, அந்த காலத்துல, இந்த காலத்துல அதிகமா எங்கேயும் அதை பார்க்க முடியறதுல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பலமா திடமா எவ்வளவு பயங்கரமா பாதுகாக்கும். கோட்டை வாசல் முன்பு 5 கோலம், அதெல்லாம் 10 வார்த்தை வச்சுக்கல. ஓகே நன்றி. என்னங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்தி பேசிக்கிறோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாரு இருக்குது?
2: வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் திருவிருத்தூர் பத்மாவதி சங்கர் சூரியனுக்கும் உன் பேரு தெரியல, ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: டெல்பினா உங்க பேரு? பத்மாவதி அம்மா. டெல்பினா உங்க பேரு?
3: கையும் ஓடல காலும் ஓடல, நான் திருவிருத்தூர் பத்மாவதி.
1: என்ன
3: கம்மியான
1: வார்த்தை, சின்ன வார்த்தையா சொல்றேன் நானு. முதல் எழுத்து வந்து குரில் மா. ஆமா
3: குரில் மா.
1: ஆமா கடைசி எழுத்து இம்மு. மாமேல புள்ளி. ஆமா ஒரே ஒரு எழுத்து தான்,
3: ஒரே ஒரு எழுத்து.
1: ஆமா எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அது நல்லதாவும் இருக்கும் கொஞ்சம் மோசமானதாவும் கூட இருக்கும்.
2: நான் ஃபைண்ட் அவுட்
3: பண்ணிட்டேன்.
1: ஆமா மா, கடைசி எழுத்து இம்மு. எல்லாருக்குள்ளயும் இருக்கும், எல்லாருக்குள்ளயும் சூப்பரான மனுஷன் பா இவரு, நல்ல நல்ல அப்படின்னு சொல்லும்.
2: அதான்
1: மணல். ஐயோ தெய்வமே. அம்மா கடைசி எழுத்து இம்மம்மா, முதல் எழுத்து மாமா, நடுவில் இருக்க எழுத்து மட்டும் ரெண்டு வாட்டி இப்படி இப்படி இப்படி சுழிச்சீங்கன்னா போதுமா, முட்டை போட்டீங்கன்னா ரெண்டு. கண்டுபிடிக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இது கூட பயங்கரமா டெல்பின்

0: கத்துக்கிட்டீங்களா நீங்க?
1: ஆமா ஆமா, நீங்க பண்ணது நான் பண்ண முடியாது. நான்
2: நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா, நானும் சொல்லுவேன் அப்படின்ற.
0: சூப்பருங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களோட பேர் சொல்லுங்க.
1: மாலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
0: கன்ஃபார்ம் ஐயா, நீங்க வந்து ஒரு நாடக கலைஞர் தான் நினைக்கிறேன். மேடையில பேசுற மாதிரியா இருக்கு பாத்தீங்களா, தத்துவத்தை. ஓகேங்க, உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கட்டுமா? முதல் எழுத்து நெடில் கோ, கடைசி எழுத்து டை. அந்த வார்த்தை என்ன சொல்லல, நடுவுல ஒரே ஒரு எழுத்து
2: தான்.
0: கோட்டை யார் கண்டுபிடிச்சது? நீங்க கண்டுபிடிச்சீங்க, ஆனா அவர் வந்து அதை உறுதியா சொல்லவே இல்ல. ஐயா நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி விவிஎஸ் கண்ணனா ஐயா வந்து பேசும்போது கோட்டை வாசலா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. நான் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் கோட்டை வாசல் இருந்து சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பட் நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக 10:25 தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4 கேட் சைட் கோ. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடின்னு இன்னும் நிறைய வார்த்தைகள் வச்சிருக்கோம், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி செமையான ஒரு பாட்டு, செந்தூர பாண்டி திரைப்படத்துல இருந்து சின்ன சின்ன செய்தி கேட்டு அப்படின்னு செமையான ஒரு பாடல். தேவாவோட இசையமைப்புல பாலிவுட் வரிகள்ல மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களோட. தொடர்ந்து கலங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே தூளு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 10:31 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சங்கர் மற்றும் டெல்பின் இருக்கும் உங்க கூட.
1: எஸ், தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி நிறைய வார்த்தை அடுக்கிட்டு பிட்டு கிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப ஒரு வார்த்தை வேற மாதிரியான ஒரு வார்த்தை எடுத்து வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம் கேட்டலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: மதுரையில இருந்து.
1: மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கும், தெம்பா இருக்கும்.
2: ஓகே,
1: ரைட்டுங்க. உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? முதல் எழுத்து குறில் கடைசி எழுத்து டை. டா டா டி வரக்கூடிய டை. ஓகே, ஆனா முடியும் போது டைன்னு முடியும் ஓசை. ஓகே, தம்பி வந்து சின்னதா இருப்பான், நல்ல திடமா இருப்பான். அவனை வச்சுட்டு விளையாடுவாங்க, கோவம் வந்துருச்சுன்னா வறுத்து சாப்பிட்டுருவாங்க.
2: வாழ்த்துக்கள்.
1: சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். அடுத்த கேள்வி கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: காலை வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: அம்மா நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா. உங்களுக்கு என்ன கேள்வி கேக்கட்டுங்களா?
3: கேளுங்க.
1: முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வி, குறில் வி.
3: குறில் வி.
1: ஆமா, கடைசி எழுத்து ரி. நடுவுல மூன்று எழுத்துகள் இருக்கு, ஒரே சவுண்ட் பார்ட்டி. ஆனா நமக்கு நல்லதை செய்வான், நமக்கு போட்டுக்க துணியில தான் கொடுப்பான். ரொம்ப எளிமையா
3: சொல்லிட்டேன்.
1: ஒரே இதோட நிறுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு ரீல முடியுது, ரொம்ப சவுண்ட் பார்த்தி. அது ஒரு தொழிலாவும் இருக்கு,

0: அவ்வளவுதான், மூணாவது வந்து சொல்ல மாட்டேன்.
1: அதான் சொல்லிட்டாரு துணி,
0: அத மறுபடியும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லாதீங்க டெல்பின்.
2: இது ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: ஆஹா, பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
3: ஹலோ, வணக்கம் சங்கர் சார் அண்ட் டெல்பின்
0: மேடம். எஸ், வணக்கம் ஐயா.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: மிக்க மகிழ்ச்சி. அந்த கேள்விக்கான பதில்
3: சார், நடுவுல மூணு வாரத்தை சொல்லீங்க, சவுண்ட் கொடுப்பாங்க, வியாபாரின்னு வருது
0: சவுண்ட். ஆமா, அவரும் கிலோப்பத்தே கிலோப்பத்தே அப்படின்னு சொல்லுவார், ரைட்டு தான். ஆனா இவர் வந்து வேற, இவர் வந்து மனுஷன் கிடையாது.
3: அப்படியா?
0: ஆமா, மனுஷன் கிடையாது இவரு, சவுண்ட் பாத்தி ஆடி பட்டனை தட்டி விட்டோம்னா போதும், சும்மா சடக் சடக் சடக் சடக் சடக்கு சடக்கு சடக்கு சடக்கு சவுண்ட் பாத்தி அவரு.
1: ஆடைகள்
0: பக்கம் கண்டுபிடிச்சிடலாம், ஆடைகள் குறிப்பா புடவைகள் லுங்கிகள் அப்படி போட கண்டுபிடிச்சிடலாம்.
4: வணக்கம்மா.
0: மகிழ்ச்சி. ஆமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? புளிய முட்டை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரில் வாழ தொடங்குது, சீல முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் போட்டு ஒரு ஊரோட பேரு சொல்லுங்க பாப்போம். வணக்கம், யார் எங்கிறது? சரஸ்வதி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்குமா? விரும்ப மாட்டாங்க. சில பேர் இது வந்து சீல தொடங்கி டூல முடியுது, நல்லா இருக்கிற விஷயத்த வேற மாதிரி பண்றது, அதனால யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. சீர்கேடு என்பது சரியான பதில். டெல்பினுக்கு தெரியலமா, ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர்.
1: நடுவுல எத்தனை எழுத்துருக்கோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க யோசிக்கவே இல்ல, இவ்வளவு பதில் அப்படின்ட்டு போயிட்டாங்க.
0: சூப்பர். அடுத்த கேள்வி இன்னும் ஃபயரான ஒரு கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிறது?
5: குமார்.
0: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்களா? உண்மையாவே நிறைய எழுத்துக்கள் இருக்கு நடுவுல. ஆமா, அன்பின் காரணமாக, பாசத்தின் நேசத்தின் காரணமாக மற்றவர்களிடத்துல நம்ம பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம், ஆனா பிடிக்கலன்னா நமக்கு ஷெவுல் பிஞ்சிடற மாதிரி விட்டுருவாங்க, லெஃப்ட் டு ரைட்
5: அப்படின்ட்டு.
0: ஆமா,
5: கந்தல்.
0: கந்தலா?
5: கந்தல், கந்தல்,
0: கந்தல் தெரியுது, கந்தல், காந்தல், கந்தல் தெரியுது. ஆனா இதை வந்து இப்ப நான் நம்ம கண்டுபிடிக்க போற வார்த்தையை வந்து கொஞ்சம் அதிகமா யாருக்காவது விருப்பம் இல்லாதவங்க கிட்ட பண்ணிட்டு வச்சிங்களா, நம்ம கந்தல் ஆயிடுவோம்.
6: என்ன
1: வார்த்தை?

0: இல்ல அந்த சீர்கேடு கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே லைன்ல வந்துட்டேன்.
1: லைன்ல வந்துட்டீங்க. முதல் எழுத்து குறில் கால தொடங்குது.
0: சரிங்க.
1: கடைசி எழுத்து இல்லல முடியுது. அன்பு பாசம் நேசத்தின் காரணமா மத்தவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறது. ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தை. அதே பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட போய் இந்த நெருக்கத்தை காட்டுச்சு வச்சுக்கல பிச்சு போடுவாங்க பிச்சு. அன்பு பாயாசமா
0: கொடுப்பீங்க? இல்ல சார், கருத்து அந்த மாதிரி யோசிக்கிறேன்.
1: ஓகே,
0: நம்ம போய் பகிர்ந்துக்கிறோமா சார்?
1: ஆமா, பகிர்ந்துக்கோ, நெருக்கமா பகிர்ந்துக்கோ. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னு வச்சீங்களா நம்மள வெட்டிச்சிருவாங்க. வெட்டிச்சு
0: இடையில எத்தனை எழுத்து சார்?
1: ஐயோ, இடையில வந்து எக்கச்சக்கமா இருக்குதுங்களா? ஏழு எழுத்துக்கள் இருக்குமா இடையில மட்டும்? நன்றி. நேரம் சிறக்க 10:40 ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிச்சு வாங்க. நாம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: Get set go நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். காலை தொடங்கி இல்லல முடியிற அந்த வார்த்தை என்னவோ அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கான பதில் தான் நான் சொல்லவா அப்படின்னு வந்திருக்காங்க. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: சென்னை பண்பலை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பிரியமான காலை வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. காலை வணக்கம் ஐயா உங்களுக்கும். சொல்லுங்க ஐயா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் ஐயா, இருவருக்கும் வாழ்த்துக்கள். அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
4: சங்கர் பிரியன் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதுன்னா நீங்க தான் ஐயா.
1: ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. உங்களோட அன்புக்கு ஆசீர்வாதத்துக்கு நன்றிங்க.
4: என்னால முடியாது.
1: ஐயோ, நன்றிங்க நன்றிங்க. இந்த வார்த்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்குங்க ஐயா. காலை தொடங்கி இல்ல
4: காதல், காதல்
1: காதலா? நான் நெடில் கா போடலையே, குரில் கா தான் போட்டிருக்கேன்.
4: ஓஹோ, நீங்க தான் நெருக்கமா போனா உங்களும் அடி உள்ளீங்க.
1: ஆமா ஆமா, அது அதேதான். அதுக்குள்ளதான் இதுவும் இருக்கு. அந்த காதல்ல இந்த நெருக்கம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். கால ஆரம்பிச்சு இல்ல முடியுது. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னாக்கா அது அன்பு பாசமா, அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், நேசமாவும் இருக்கலாம். ஆமா சொல்லுங்க. நடுவில் ஏழு எழுத்துக்கள். ஐயா காணாமல் போய் விட்டார் போல இருக்க. டெல்பி நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
5: நான் கண்டுபிடிச்சானா அதை இல்லன்ட்டீங்களே.
1: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஹலோ, இணைப்புக்குள்ளதான் இருக்கீங்க.
5: வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஓகே, அவங்க போன போட்டு வேற எங்கேயோ பேசிக்கிட்டு
6: இருக்காங்க.
1: மிக்க மகிழ்ச்சி அம்மா. அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: கட்டிப்பிடித்தல்,
1: கட்டிப்பிடித்தல், கட்டிப்பிடித்தல், கட்டிப்பிடித்தல். எப்படிமா கண்டுபிடிச்சீங்க?
6: நீங்க ரொம்ப அன்புன்னு
1: சொன்னீங்க. ஆமா ஆமா, நீங்க எல்லாம் பிடிச்சிப்போம் இல்லையா, அந்த ஞாபகம். சூப்பர் மா, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்க கட்டி அணைத்தல் வணக்கம்
6: கடைசி
1: எழுத்து குரில் பூ. பூ பூ பூ.

0: பூவா?
1: ஆமா பூ, குரில் பூ. அம்மா புரியுதுங்களா? முதல் எழுத்து தால ஆரம்பிச்சு கடைசி எழுத்து குரில் பூல முடியுது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. ஆமா நிறைய பேருக்கு சரியா இடகுடமா தூங்கிட்டப்பா அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு அடிக்கடி இது நடக்கும். என்னது, ஒரே மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தோம், ஒரே மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தோம், இடகுடமா ஓடணும் ஒடியாந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இந்த வாரத்தை தான் அது. விளையாட்டு வீரர்கள் பக்கமா போனீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கடைசி குரில் பூமா? பூவானை ஏட்ட தொட்டு பொன்னானை எழுத்தாலே தலைமுடியா? தலைமுடி தலைவிதியா? ஐயோ தலைவிதி யாருக்குன்னு தெரியவில்லை. நன்றி அம்மா, நல்ல முயற்சி. ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருங்கள், ஆனால் பதில் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. வணக்கம் ரெயின்போ.

0: தலைமுடியான எழுத்தாலே
1: தலைமுடியா
0: உன் தலைமுடி தலைவிதியா?
1: ஐயோ தலைவிதி யாருக்குன்னு தெரியவில்லை. நன்றி அம்மா, நல்ல முயற்சி. ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருங்கள், ஆனால் பதில் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இறங்குறது.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
3: பாபு சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: விளையாட்டு வீரர்கள் அடிக்கடி இது நடக்கும், அதுக்கப்புறம் அவங்கள விளையாட முடியாம போகும். அடுத்த மேட்சுக்கு ஒரு மேட்ச் விட்டு அடுத்த மேட்சுக்கு வருவாங்க, அந்த மாதிரி
2: தடுமாற்றம்.
1: தடுமாற்றம், ஆமா, சரியா விளையாடலாம், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும்.
2: சரி சார், அடுத்த
1: நேரம். ஓகே, நன்றி. டெல்பின், இப்போது நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
3: இல்லையே.
1: ஆஹா, சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்பா. ஜாலி ஜாலியோ ஜிம்கான. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ.
3: வணக்கம்,
4: நான் கிண்டி ரஞ்சி விஜயா பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். கண்டுபிடிச்சீங்களா பதில?
1: வரிசைப்படுத்திங்க.
3: இங்க எல்லாமே தூளு.
1: டெல்பின் தூங்கிட்டாங்க.

0: நேரம் 10:51. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம்
0: ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சார், எங்க இருந்து
2: வந்திருக்கீங்க?
0: செல்வம் ஐயா, உங்களுக்கான வார்த்தை நல்லா இருக்கிறங்க ஐயா. உங்களுடைய வார்த்தையுடைய முதல் எழுத்து குறில் தி. ஆமா, தீல ஆரம்பிக்குது, கடைசி எழுத்து குறில் பூல முடியுது. நடுவுல ரெண்டு எழுத்துகள், மொத்தமா 4. அப்படியே
3: நான் கண்டுபிடிச்சிட்டேன்
0: என்ன சொல்ற, அது ஒரு உணர்வு, சூப்பரான ஒரு உணர்வு. ஆமா, சந்தோஷமான ஒரு உணர்வு. நிறைவு பகுதிக்கு
2: வந்துட்டு
0: ஒரு என்ன சொல்றது,
3: ஆச்சரியப்படுறது,
0: ஒரு வாய புலந்து அப்படியே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். என்னங்க ரெண்டு வேற வார்த்தைய சொல்லியா சொல்லியாச்சு, ஆச்சரியமும் சொல்லியாச்சு, பிரமிப்பும் சொல்லியாச்சு. அதற்கு இனமான மற்றொரு வார்த்தை என்னது?
2: திணிப்பு.
0: திணிப்பு நல்லா இருக்கு, போங்க இனிப்பா. நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த நேரம் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: குட் மார்னிங் சார், இருவருக்கும் குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் ஐயா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்திருக்கீங்க. பதில்
4: சொல்லிட்டு போயிடுறேன். ஸ்ரீநகர் ரங்கராஜன். அதாவது வந்து ரொம்ப திகைப்பா இருக்கு
3: சார்.
0: நச்சுன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர் ரங்கராஜன் ஐயா.
4: நன்றிங்க,
0: நன்றிங்க, நன்றிங்க. எடுத்து

0: இன்னும் கூட எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு. தமிழ் வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது, அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாருங்க. அந்த புளியங்கொட்டை எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு.
1: புளியங்கொட்டை கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நீங்க சொன்ன க்ளூல என்னால கண்டுபிடிக்க முடியல.
0: ரைட், அந்த க்ளூ வச்சு அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறதும் இன்னைக்கு நம்ம மறந்துட்டு இருக்கிறோம் பாருங்களா. புளியங்கொட்டையே தெரியாத இன்னைக்கு குழந்தைகளும் இருக்கிறாங்க. அப்ப அது எப்படி பயன்படுத்தணும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தி?
1: நானும் ஒருத்தி.
0: இவ்வளவு பெரிய குழந்தையா? ஓகே ரைட். நேர்களே, முயற்சி பண்ணி பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, லைன் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு மன்னிச்சுக்கோங்க, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் முறை. தற்போது நான் மட்டும், நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மட்டும் விடைபெறுகிறேன். வணக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனா டெல்பின்
1: மீண்டும் உங்களை 11:02 வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன்.
0: எஸ், நிகழ்ச்சி நிறைவு படத்தில் காதலன் படத்திலிருந்து முக்காலா முக்கா புல்லா. எஸ், தொடர்ந்து கலங்கு ரெயின்போ FM 101.4.
1: இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு படம் இருக்குன்னா அந்த ஆல் டைம் ஃபேவரட் மூவி என்ன ஏன் அப்படின்றத தான் நீங்கள் இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் 0449-298-6003-8 மற்றும் 0444-249-5244 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா வெப்பம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், நா முத்துக்குமார் வரிகளை சூசன் குரல்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே தூளு.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா.

0: மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய, ஆயி உமைய அகிலாண்ட ஈசரிய, மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 11 மணி 11 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரொம்ப அழகான நேரம் ஆயிட்டிருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போவில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஒரு சில படங்கள் இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் உட்காந்து நம்ம சலிக்காமல் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி என்ன படம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் 044-8600-0038 044-8600-0045 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா என்ன படம், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்? கட்டபொம்மன் படம். ஏன் அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் படம்?
1: வீரபாண்டி
0: கட்டபொம்மன் அப்படி இருந்திருப்பாரா நமக்கு தெரியாது, ஆனா சிவாஜி நடிச்சப்பப்பா எப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணி இருக்கோம்ல.
1: கட்டபொம்மன் தோற்றது நமக்கு கொண்டு வந்து சாப்பிட்டாரு.
0: ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்
0: வணக்கம். ஓகே, உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் படம் என்னது?
2: எனக்கு பாத்தீங்கன்னா காமெடி படம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அதுல பாத்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி
0: அது வந்து எத்தனை தடவை உட்கார்ந்தாலும் அந்த படம் பாப்பீங்க?
2: ஆமா, எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதுல ஏன்னா காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மொட்டராஜன் சார் பேசுவார் பாத்தீங்களா,
3: தளபதி பையன் பால்பாண்டி சிங்க குட்டி அவனை எப்படின்னா பாஸ் பண்ண வச்சிரு, பாஸ் பண்ண வச்சுட்டு எந்த கடனும் தடுக்காவல, இல்ல உன் கடைய ஜப்தி பண்ணுவ, இல்ல உன் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வருவன் சாணியம் வைப்ப
0: அப்படின்னு ஒரு மொட்ட ராஜேந்திரனாவே மாறி பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா?
2: ஆமா ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த படம் நினைச்சு ஆக்ஷன் படம் அன்னியன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு அன்னியன் படம் பாத்துட்டு வெளியே வரும்போது அந்த வாய்ஸ்ல நான் பேசணும்னா அது எப்படின்னா அந்த சண்டை ஃபைட் சீன் வரும் பாத்தீங்களா,
0: என்ன படம் சொல்லுங்க? 16 வயது நிலையே இந்த படம் ரொம்ப ஃபேவரட்.
4: சூப்பரா ஸ்ரீதேவா அதிகம் நடிப்பான், எல்லாமே அதெல்லாம் நடிப்பான், கமல் எல்லாம் நடிப்பான். ஆனா ரொம்ப பிடிச்ச படம் ஸ்ரீதேவி தான். லாஸ்ட்ல ஸ்ரீதேவி ஏமாந்துரும்பா கமல் பெரியவரு. இதுக்கு
0: யாருக்காக அந்த படம் எப்போ உட்கார்ந்தாலும் ஸ்ரீதேவிக்காக நான் பாப்பேன்பா, இல்ல கமல்ஹாசனுக்காக நான் பார்த்தேன்பா அப்படின்னு இருக்கும் இல்ல, யாருக்காக பாத்தீங்க?
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் படாது, நானே எங்க எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சோம். ஸ்ரீதேவி ரொம்ப நடிப்பாங்க.

0: ஓ சரி சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், தெருவில் இருந்து காமராஜ்.
0: ஓகே, உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் என்ன படம் சொல்லுங்க.
1: நான் வந்து தில்லானம் படம் பார்த்து சொல்லுங்க.
0: பா, கிளாசிக் மூவில அதெல்லாம்.
1: ஆமா, இருக்கட்டும், இருந்தாலும் வந்து எப்போ உள்ள ஆட்கள் பார்த்தாலும் சேதான்.
0: அதுதான் சொல்றேன், அவ்வளவு கிளாசிக் மூவின்ற இத்தனை
1: நினைச்சாலும்
0: உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச பாடல் எது?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நலந்தானாங்கிற பாடல்.
0: நலந்தானா, சிறப்பான பாட்டு. எனக்கு அதை விட மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என, அது ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு அந்த படத்துல.
1: ஏன்னா இது வந்து அந்த பாட்டு அப்படி படிக்க ஆரம்பிக்கல, அவரு என்ன நலந்தானான்னு வாசிக்கல, நலந்தானான்னு அவரும் வாசிக்கல. சிஎஸ் பாலையா சிவாஜி கணேசன் தோல்ல தட்டி கொடுத்து இது பண்ணுவார்ல.
0: ஆமா,
1: அந்த நேரம் அது ஒரு உற்சாகமா இருக்கும்.
0: மனோரமா, பாலையான் நடிகர்களுடைய நடிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கும்.
1: எல்லாரும் சீனியர் ஆக்டர், எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடியவங்க.
0: ஆமா,
1: இதுல வந்து எல்லாருக்குடைய நடிப்புமே அந்த படத்துக்கு ஒரு முக்கிய காரணம்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேட்டை வெங்கட்.
0: ஓகே வெங்கட், உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவினா என்ன மூவி?
2: பாஷா மேடம்.
0: பாஷா? ஏன் அந்த படம் ரொம்ப ஃபேவரட்?
2: உட்கார்ந்த முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் அதை சுடுற வரைக்கும் இதுக்குவே மனசு வராது. ஆக்சன் அண்ட் பாட்டு.
0: ஏன் அந்த படம் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும்?
2: அவரோட தத்ரூபமான நடிப்பு, எல்லா கலைஞரோட சேர்த்து நடிப்பு பிளஸ் பாட்டுங்க.
0: அந்த படம் வந்தப்போ இந்த ஸ்டைல் ஸ்டைல் தான் பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கெல்லாம் பயங்கரமா ரசிச்சோம் சின்ன வயசுல இருக்கும் போது. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த படத்துல ரொம்ப
2: தமிழ் மகன் இதுன்னு போட்டு அந்த இது சொல்லுவாங்களே, அந்த எட்டுக்குள்ள அது ஒரு பாட்டம்,
0: ரா ரா ரா ராமையா.
2: ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த இது சொல்லுவாங்களே மேடம், அந்த நடனம் ஆடிந்து சொல்லுவாங்களே
0: தமிழ், தங்க தமிழ் மகனா? ஆமா ஆமா, ரொம்ப அருமையான படம். அப்போ அது வந்து பயங்கர ஒரு ட்ரெண்ட் சென்டரா, ட்ரெண்ட் செட்டரா வந்த படம் இல்லையா?
2: 40 வருஷம் ஆனா கூட இன்னைக்கும் அவ்வளவு எல்லா மனசுலயும் நினைச்சு நிக்கிறதா அவரோட ஆக்ஷன் அண்ட் கதை வசனம் இசை எல்லாம் கூட்டு முயற்சி.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அருமையான படம் தான். நன்றி நன்றி
2: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், மஞ்சவெளியில எம்பெருமாள் பேசுறேன்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மஞ்சவெளியில இருந்து எம்பெருமாள்.
0: எம்பெருமாள், சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட் மூவி.
3: பழைய பழம்னா புதிய பறவை.
0: புதிய பறவை?
3: ஆமா, கொஞ்சம் மீடியமான பழம் கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப சமீபத்துல வந்த பழம் ரொம்ப பிடிச்ச பழம் கேட்டீங்கன்னா விஐபி அல்ல தோழால் ஒரு பழம் பாருங்க. கார்த்திக்கும் நாகார்ஜுனும் நடிச்சிருப்பாங்க
0: தோழா. ஓகே,
3: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எத்தனை பாக்குறேன், ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா
0: அவர்
3: ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது அதெல்லாம் சொல்லி ரொம்ப கேஷுவலா
0: வாழ்க்கையோட யதார்த்தத்தை ரொம்ப நகைச்சுவையாவும் அதுல வந்து பகிர்ந்திருப்பாங்க இல்லையா?
3: நிறைய படம் இருக்கு, ஆனா சொல்ல சொல்றீங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எத்தனை படம் பாக்கலாம்?
0: நன்றி நன்றிங்க.
3: அந்த
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம், நான் ஜெயிலன் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவினா என்ன மூவி?
4: தின்னை தாண்டி வருவாயா அந்த படம் சொல்லுவேன்.
0: ஐயோ, அது பல பேருக்கு ஃபேவரட் மூவி இல்ல?
4: எக்ஸாக்ட்லி, அதுவும் அந்த என்ன சொல்றது, அந்த காதல் அப்படிங்கறத ஒரு ஜேர்னர், அந்த ஒரு புரியாத புதிர் அப்படிங்கறத லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். கடைசியில அந்த ஒரு பிரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், பட் அந்த பிரிதல் கூட அந்த சுகமா அவர் நினைச்சிட்டு அப்படியே கடந்து போவாரு. அதுவும் அந்த கடைசி சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். த்ரிஷா மேம்
0: பெண்களுடைய குழப்பத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ண ஒரு படம் கூட காதல்ல இல்லையா?
4: எக்ஸாக்ட்லி, அது மட்டும் இல்ல மேம், ஆண்கள்

0: வந்து சிம்பு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதும், பெண்கள் வந்து அந்த காலகட்டத்துல அந்த சாரி மேல ஒரு கிரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது 2011-10 அந்த சமயத்துல. அப்படின்னா அந்த அந்த படம் வந்து இட் மேக்ஸ் அ ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தோட ஒரு படத்துல ஒரு பாட்டு அப்படிங்கறத ஃபேமஸா இருக்கும், ஆனா அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் ஃபேமஸா இருக்கும். மன்னிப்பாயா, ஹோசனா, இது மாதிரி நிறைய பாடல்கள் அதுல இருக்கு. அந்த ஏ ரஹ்மான் சாருடைய அந்த ஒரு அற்புதமான இசை அப்படிங்கறத ஒரு பெரிய விசிபிலிட்டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இன்னைக்கு கூட அந்த நாஸ்டால்ஜிக் மெமரி கிரியேட் பண்ணும் அப்படின்னா அந்த வினய் தாண்டி வருவாய் படத்துல இருக்கக்கூடிய சில காட்சிகள் பார்க்கும் பொழுது வேற லெவல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களுடன் ரெயின்போவில் நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்க ரொம்ப ரசித்த திரைப்படத்தெல்லாம் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். ஸோ பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா தான்வி குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 11 மணி 26 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். பல மூவி இருக்கலாம், அல்ல ஒரு மூவி நான் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காம பார்ப்பேன்ப்பா அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். அது என்ன மூவி, ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444-298-0038 மற்றும் 0444-298-5254 என்ற தொலைபேசி எண்ணில் கால் பண்ணி உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவியை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் பாயர்குளத்துலேருந்து உமேஷ். மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அதுக்கப்புறம்
0: ஒரு இன்னசென்ட்டான லவ் இல்லையா?
1: ஆமா ஆமா, அது ஒரு நடிப்பே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலும் ரசிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி.
0: நிச்சயமா, அதுவும் அதுல இருந்த பாடல்கள், திரைப்பட குறிப்பா கண்மணி அன்போடு பாடல்லாம் இன்னைக்கும் ட்ரெண்ட்.
1: வணக்கம்,
0: எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், குயில் கோபி.
0: அந்த விசில் சத்தம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்ப அந்த விசில் அடிப்பீங்கன்னு.
2: வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: ஆமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் விஜயமாலா சேகர், சேலம்பேட்டையில இருந்து பேசுறேன்.
0: உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவினா என்ன?
3: ரஜினிகாந்த் சாரோட முத்து படம்
0: தான். கண்டிப்பா, அதெல்லாம் இன்னைக்கும் ஸ்பெஷலான மூவி தான் இல்லையா?
3: ஆமா ஆமா, அதாவது மறக்கவே முடியாது. நான் ரஜினிகாந்த் சாரோட ஃபேனு, என் பொண்ணும் ஃபேனு, என் பேத்தியும்.

0: பாரு, மூணு தலைமுறையா நீங்க வந்து ஒருத்தர் ஃபேனா இருக்கீங்க.
1: ஆமா ஆமா, அது முத்து படம் மறக்கவே முடியாது. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ என் பொண்ணுக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அப்பவே ரொம்ப ஃபேன். அவள் படிக்கட்டு ஏறும் போது தடுக்கி விழுந்துட்டா. குழந்தைகள்லாம் விழுந்து அழுவும் இல்லையா, ஆனா அவள் இல்லாம அது அப்படியே கீழே தட்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ராக்லாம் தட்டிட்டு அப்படியே எழுந்து எங்களுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த சீன் போயிடுதான். ஃபர்ஸ்ட் சீன் ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் சீன் போயிடுதான். பாக்கிறதுக்கு அப்படி ஓடினாது, இன்னும் கண்ணில் நிக்கிறது அவள் பண்ணது. அது
0: கண்டிப்பா சிறப்பான ஒரு மெமரி தான்,
1: ரொம்ப மறக்கவே முடியாது.
0: நன்றி நன்றி நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவியை பற்றி அவங்க ரசித்த விஷயங்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து பேசுவோம்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது, கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நேரம் 11:31 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் வருது. ராவணன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில், வைரமுத்து வரிகளில், ARR இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூள். நேரம் 11:38 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல எதை பத்தி பேசுறோம்னா, உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது என்ன படம் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்ற ரீசனையும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0444-29-86-00-38 மற்றும் 0444-529-5555 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவியை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம், ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார், உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவினா என்ன மூவி?
1: ராஜராஜ சோழன்.
0: ராஜராஜ சோழன், ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அதுல வந்து சிவாஜி அந்த டிரஸ் எல்லாம் போட்டுறாரு பாத்தீங்க, அந்த ஆவணங்கள், அந்த நகை அலங்காரம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா.
1: அரசரது அப்படி அந்த ஷூ பாத்தீங்கன்னா செப்பல்
0: அப்படி வளைஞ்சிருக்கோம் ராஜா செருப்பு மாதிரி.
1: ஆமா, அட்டகாசமா இருக்கு மேடம், அது மறக்க முடியாது. எப்படிதான் அதெல்லாம் பண்ணி அதை போட்டு எப்படிதான் நடிக்காருன்னு தெரியல.

0: போது நம்மளும் அந்த டிரெஸ் போடணும்னு ஆசை வந்திருக்குமோ?
1: கண்டிப்பா எனக்கு இருக்காது.
0: சுரங்கத்திலிருந்து ஏடு எடுப்பாங்க
1: அப்ப வந்து இந்த வரலட்சுமி வந்து இது பண்ணுவோம் தெரியல. அந்த சீன்ல ஒரு பாட்டு இருக்கு மேடம், அருமையான பாட்டு, முடிஞ்சா போடுங்க. எடுத்தாடிலே நடந்து வருவாரு பாருங்க, அருமையா நடந்து வருவாரு சிவாஜி. அந்த மாதிரி நடிப்பு யாராலையும் நடிக்க முடியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இனி யாரு வந்தாலும் அந்த மாதிரி நிமிந்து நடக்க முடியாது மேடம். அருமையான நடிப்பு மேடம் அது.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி,
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அனந்த நாயகி, மதுரையில இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அது என்ன படம்?
2: அது கண்டிப்பா ரெண்டு படம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வசந்த மாளிகை, அதுக்கு அடுத்து தில்லானா மோனாம்பா.
0: ரெண்டுமே கிளாசிக். ஆல்ரெடி ஒரு நேயர் கூட இந்த படத்தை சொன்னாங்க, தில்லானா மோனாம்பா.
2: ஆமா, கேட்டேன். அப்ப எனக்கு லைன் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு. வசந்த மாளிகைனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் நட, அவர் ஸ்டைலு, அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகும் போதே, அவர் அந்த விமானத்துல கிராஸ் ஆகும் போது அவர் ஒரு பாட்டு பாடிட்டு ஜாலியா அந்த இடத்துலயே அந்த படத்துல நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். படம் ஃபுல்லா சூப்பரா, அவர் வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் சாத்தியப்பட்டவர்னு சொன்னப்ப, கமர்ஷியலாவும் இந்த மாதிரி ஜாலியாவும் அவரால் படம் பண்ண முடியும்னு நிரூபிச்ச படம் அது. அதுல வாணிசிரி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஏர் ஹோஸ்டஸா வருவாங்க. அந்த அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், அவங்க சாரி கட்டியிருக்க விதம், எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். அந்த படம் என்னைக்கு போட்டாலும் நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன். நானே யூடியூப்ல அப்பப்ப அந்த படத்தை போட்டு ரசிப்பேங்க.
0: அதுவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்போ அப்ப அந்த படம் வந்து அவர் இறந்துடுவாரு அப்படின்றத யாராலுமே ஏத்துக்கவே முடியல அந்த டைம்ல அப்படின்றது. அப்புறம் திரும்ப அந்த வந்து கிளைமேக்ஸ மாத்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்கலாம் கேள்விப்பட்ட.
2: உண்மை உண்மை. ஆனா அந்த வயசுல நான் வந்து சின்ன பொண்ணு, பின்னாடிதான் நான் பார்த்தேன் அது. நான் ஒரு 2-3 வயசு தான் இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது. ஆனா பின்னாடி அம்மா அவங்க பார்க்கும் போதுதான் நானும் பார்த்தேன். அது என்னமோ தெரியல, அந்த படம் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்துருச்சு. அதே மாதிரி தில்லானா மோனம்பல ஒரே ஒரு சீன் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அந்த பாட்டுல பத்மினி அம்மா வந்து 9 நவரசங்களையும் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த
0: அருமையான நடிப்புங்க அதெல்லாம்.
2: ஆமா, அதனால மறக்கணும். இந்த ரெண்டு படமும் எப்ப போட்டாலும் என்னைக்கு போட்டாலும் நான் பார்த்து ரசிப்பேன். அம்மா அம்மா என்ன சொல்றது, ஆல் டைம் ஃபேவரட் மூவிங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் ரெயின்போ, அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன.
0: சரி, உங்களுடைய எப்பொழுது ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம்னா அது என்ன படம்?
3: சுமை தாங்கிதான் ஒரு பாட்டு கூட உனக்கின் கீழே உள்ளவர்கள் பழப்போம்.
0: இருப்பதை நாடி நான் நிம்மதி கோடி அப்படின்னு
3: தானே இருக்கிறது போதுமா எல்லா விளையாண்டு?
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான திரைப்படம் நிச்சயமா அது. நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவியை பற்றி, அவங்க ஏன் அந்த படத்தை ரசிக்கிறாங்க, எந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. எங்கேயும் காதல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திக்குடைய குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைப்பில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் நேயர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-249-86-0-0-3-8 மற்றும் 044-249-52-5-5-5-4 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சித்ரா மேம், மேடம் வச்சுக்கலாம்.
0: கொஞ்சம் வால்யூம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன்.
1: ஆஃப் பண்ணிட்டேன் மேம்.
0: ஆ ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு எப்பொழுதும் நீங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம்னா அது என்னது?
1: வேட்டைக்காரன் மேம்.
0: வேட்டைக்காரன்? எந்த வேட்டைக்காரன்? பழைய வேட்டைக்காரனா?
1: சின்ன வயசுல பார்த்தேன் மேம், 78 இருக்கால 79.
0: எம்ஜிஆர் படம் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஆ, ஏன் அந்த படம் பிடிக்கும்?
1: அது வந்து அப்ப சின்ன பொண்ணு தான், பாவாடை தான் போட்டுக்கிறேன். அந்த பாட்டு வரும் இல்ல மேம், மண் மஞ்சள் முகமே வருகிறேன், அந்த காட்டுல பாடுவாங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. அந்த டிரெஸ் பாவாடை தாவணி, எல்லோ கலர், எல்லோ கலர், அந்த இதெல்லாம் பிடிக்கும் மேம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தேன், இப்போ அது வந்து டிவில பார்த்தேன். எங்க பையன் இதுவும் அப்படியே இருக்கு மேம், எங்க பையன் மெமரிஸ் அப்படியே இருக்கு. எங்க பெரிய பையன் சின்ன வயசுல அப்படிதான் மேம் பேசுவோம், 1.5 வயசுல இருந்தே அப்படி பேசுவோம் மேம்.
0: அதனால இப்ப பார்த்தாலும் அந்த படம் உங்களுக்கு வந்து ஆல் டைம் எவர் கிரீனா இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா, எங்க பெரிய பையன் இதுவும் அப்படியே பாக்குற மாதிரி. அப்புறம் வந்து இந்த உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் அந்த பாட்டு, அந்த தத்துவ பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெள்ளி நிலா முத்தத்திலேன அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப, எங்க பையன் வெள்ளிக்கிழமைதான் பிறந்தா.
0: ஓகே,
1: அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேம் எனக்கு.
0: ரொம்ப
1: பாட்டு அது பிடிக்கும், நெஞ்சில் ஒரு ஆளையும் பிடிக்கும் மேம். அது எப்படி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்றது அந்த பாடமும் ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி நன்றி நன்றிமா.
1: நன்றி மேம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவி?
2: எனக்கு அன்பேவா, பழைய படம், எம்ஜிஆர் படம்.
0: எம்ஜிஆர் படம்.
2: ஆமா, ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்த சின்ன வயசுல அந்த சண்டை, கத்தி சண்டை, தங்கச்சி பாசம், அது மாதிரி பாசமா பாத்துட்டு.
0: அது குறிப்பா அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, ராஜாவின் பார்வை
2: ராணியின் பக்கம். அந்த படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் ரொம்ப ஜாலியா நடிச்சிருப்பாரு. அது அது ரொம்ப, ஏன்னா சரோஜாதேவி அம்மா கூட கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும்.
0: ஐயோ, இத ஒண்டி சரோஜாதேவி அம்மா ஃபேன்ஸ் கேட்டா என்ன சொல்லுவாங்க?
2: அது கேட்கட்டும், இருந்தா கூட பாருங்க இந்த படத்தை பாருங்க.
0: நான் எம்ஜிஆர் தான் ரசிப்பேன் அப்படின்றீங்க?
2: இல்ல அப்படி இருக்க, இப்பவும் அது அந்த இடத்துல படம் போட்டிட்டு இருக்கதே தெரியாது, அவ்வளவு ஜாலியா பாப்பேன்.
0: ஆமா, ரொம்ப நல்ல மூவி, நல்ல நகைச்சுவையாவும் இருக்கும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமா, அதனால இன்னும் அதுவும் தெரியல, கலரும் ரொம்ப வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. டிவியில பாக்கல, ஸ்கிரீன்ல பாக்க, பெரிய ஸ்கிரீன்ல பாக்க ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ரொம்ப நன்றி நன்றிமா.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம்,
3: பேசுறேன்.
0: எங்க இருந்து?
3: ஆவடியில இருந்து ராணி.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன்.
0: நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவினா என்ன மூவி?
3: அது மைக்கேல் மந்திரன் காமராஜன்.
0: ஐயோ, அதெல்லாம் வந்து ரீமேக் கூட பண்ண முடியாத ஒரு படம் இல்லையா?
3: ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எல்லாம் அந்த கமலஹாசன் நடிப்பு அதெல்லாம் வந்து,
0: நாலு கேரக்டர் கமலஹாசன் பண்ணிருப்பாரு, ஒன்னுத்துக்கு கூட வேற அந்த ரிசம்பிள்ஸ் இன்னொரு கேரக்டருக்கு வந்திருக்காது.
3: ஆமா, கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி போர் அடிக்கவே செய்யாது. ஒவ்வொரு சீனும் வந்து அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம மனசு கஷ்டமா இருந்து பார்த்தாலும் அது வந்து நமக்கே சிரிக்க தோணும், ரியல் லைஃப் மாதிரி இருக்கும்.
0: ஐயோ, அப்போ இப்போ வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, அந்த டைம்ல அந்த படத்தை எடுக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் இல்லையா? ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து பார்த்தாலும் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த படம் எல்லாமே.
3: ஆமா ஆமா, எவ்வளவு டேலண்டட் அப்படின்றது, அவர் ரொம்ப டேலண்ட் அப்படின்றது நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா, அதனாலதான் அவர் சகல கலா வல்லவன்.
3: ஆமா ஆமா ஆமா, நல்ல, அது ரொம்ப ரசனையா, நல்ல பியூட்டிஃபுல், அவரோட இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரசிச்சு பார்த்தது, ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி
0: சோகமா இருந்தா கூட அந்த படத்தை பார்த்து அப்படியே எனர்ஜி ஆயிடுவோம் இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமா, எப்ப போட்டாலும் அது வந்து நல்லா இருக்கும். ஹீரோயின் டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா.
3: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்டை பகிர்ந்துட்டாங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு அந்த மாதிரி ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா வந்து அன்பே சிவம். நான் வந்து அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் என்னால் கண்ணு கலங்காமல் இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்னால் பார்க்க முடிஞ்சதில்லை. ஏன்னா அப்படி

101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 11:49 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் எனக்கு எதை பற்றி பேசுகிறோன்னா, உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் அந்த அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய நடிப்பாக இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சில காமெடியெலாம் கூட நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு

ஒரு அன்பை ஒரு பிரதிபலித்த ஒரு திரைப்படமாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம் இதோட நான் வந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் உங்களை வந்து 1 மணிக்கு திரை காணும் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அதாவது நிறைவாக வரக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போசிஷனில், சிவா மனசில் சக்தி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் லடாக் யூனியன் பிரதேசத்திலும் உள்ள 19 மாவட்டங்களில் வடக்கு எல்லையை ஒட்டியுள்ள 46 வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 662 கிராமங்களின் முழுமையான வளர்ச்சிக்காக திறன்மிகு கிராம வளர்ச்சி திட்டமான வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் என்ற திட்டத்திற்கு 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, வேளாண்மை, தோட்டக்கலை, மூலிகை செடிகள், மூலிகைகள் சாகுபடி போன்றவற்றை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல், இவற்றின் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சாலை தொடர்பில்லாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வழங்குதல், வீட்டு வசதி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட எரிசக்தி, தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து வசிப்பதற்கு போதுமான ஊக்கங்களை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். பாதுகாப்பான, உறுதியான, திறன்மிகு நில எல்லைகள் என்ற தொலைநோக்கு பார்வைக்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வடக்கு எல்லையை தவிர்த்து சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள வட்டாரங்களில் கிராமங்களின் விரிவான வளர்ச்சிக்காக 2028-29 நிதியாண்டு வரை சுமார் 6,839 கோடி ஒதுக்கீட்டில் திறன்மிகு கிராமங்கள் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள திட்ட விதிமுறைகளின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலை இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்பு, தொலைக்காட்சி இணைப்பு மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய 4 கருப்பொருள் சார்ந்த பகுதிகளில் அத்தகைய வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முழுமையாக உள்ளடக்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. செழிப்பான, பாதுகாப்பான எல்லைகளை உறுதி செய்வதற்கும், எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும், சிறந்த வாழ்க்கை நிலைமைகளையும் போதுமான வாழ்வாதார வாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் தேசத்துடன் ஒருங்கிணைத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத எல்லை பாதுகாப்பு படைகளின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
3: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
4: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

சூப்பரான விஷயங்கள்லாம் பேச போறோம். எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரியங்கா பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, புளியங்கா இல்ல பிரியங்கா, கொஞ்சம் காமெடியா இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது ரொம்ப சின்ன வயசுல வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, ரொம்ப க்ளோஸ். அதை அவ கூட தான் எங்க பார்த்தாலும் போறது வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுத்திட்டு இருப்போம். அது எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிப்போம்ல, அந்த ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம வளர வளர, அப்பெல்லாம் வந்து ஃபோன் கிடையாதோ இல்லை நம்பர் கிடையாது, நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாதுல. ஸோ அப்போ எதுவுமே கான்டாக்டே இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது 5வது முடிச்சதோட அவளே அவ எங்கேயோ போயிட்டா, நான் எங்கேயோ போயிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவளோட கான்டாக்டே இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா எங்க யார்கிட்ட கேட்கறது என்ன கேட்கறதுனே தெரியல. ஸோ நானும் ஃபேஸ்புக்கில் தேடி பார்க்குறேன், வேற எதில் தேடி பார்த்தாலுமே அவன் நம்பரும் கிடைக்கல, கான்டாக்டும் கிடைக்கல. ஸோ இப்போ எப்படி இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்க லைஃப்லயே வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப க்ளோஸுங்க, நான் அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனால் வந்து இப்போ ஐயோ இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருந்தால அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு மறந்து போயிருக்கோம். சே அந்த ஃப்ரெண்டு எங்கே இருக்கா, என்ன பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்டே மிஸ் ஆகி போயிருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த தோழி யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்து காணாமல் போய், காணாமல் போயினா எப்படி சொல்கிறது, மிஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986003 8 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986003 8 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து, அதாவது முக்கியமாக சிநேகிதிகள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ கால் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டுங்க, அவள் வருவாளா படத்துலேருந்து சேலையில் வீடு கட்டவா அப்படிங்கிற பாட்டு, உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ராவோட வாய்ஸில், பழனி பாரதியோட வரிகளில், எஸ்ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோனி. நேரம் 12:14 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்ததே நான் இப்போ மறந்துட்டேன். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ந்து இணைப்பிலேயே வராங்க, பார்க்கலாம் யார் முதல் நேயர் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்க மேடம். சொல்லுங்க மேடம், சின்ன வயசுல ஒரு தோழி இருந்தா அவளை மறந்துட்டேன், இப்ப வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு தோழி யாரு மேடம்?
1: ரொம்ப மதிச்சேன், ரொம்ப நாள் கழிச்சு போனேன் என்ன இல்லப்பா அங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு.

0: வேலைக்கு போறோம் நாங்க செய்யறோம் இப்படி புரியவே இல்ல. அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க, அவங்க அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அது வந்து அப்பதான் ரொம்ப பண்ணி ரொம்ப படிக்கிறதுக்கும் ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படிச்சிருச்சு. அவர் வந்து என் கூட வேலைக்கு போறா செய்யறா, போன் கால் பண்றா செய்யறா.
1: சின்ன வயசுல ஒரு தோழி இருந்தா, அவளை நான் மறந்துட்டேன், இப்ப வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் ஒரு தோழி இருப்பாங்க, அவங்களை சொல்லுங்க. யார் அவங்க?
2: எனக்கு தோழி இல்ல, ஸ்கூல் அஞ்சாவது வரைக்கும் போனதுலாம் சாதம் தெரியும். அவங்க வந்தாங்க ஒரு மேரேஜ் இல்ல, நான் வந்து எனக்கு மேரேஜ் முடிச்சு இங்க பக்கத்துல ஒரு மேரேஜ் அதுக்காக பேசினேன் பூந்தமல்லையே. அங்க வந்து இந்த கேட்டாங்க, இப்ப ஜெயலட்சுமி எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன், நீங்க யாரு எனக்கு தெரியலையே
1: என்ன.
2: அப்பதான் சொன்னாங்க ஃபிஃப்த் வரைக்கும் போற நடத்தினா அது என்ன தெரியலையான்னு கேட்டாங்க. தெரியல சார்.
1: சரி, மறந்துட்டீங்க நீங்க அவரே?
2: ஆமா, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு யாரையும் பார்த்தா தெரியாது.
1: ஓ சரி சரி சரி சரி, ஓகேமா.
2: நான் வச்சிருக்காக நான் வச்ச முடியல.
1: நன்றிமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.
3: ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டு வந்து சின்ன பிள்ளையில நிகிலா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டுன்னு அவ ரொம்ப பாசமா இருப்பா, எக்ஸ்ட்ரீமா. அதாவது எது கொண்டு வந்தாலும் ஷேர் பண்றது. அப்பெல்லாம் வந்து இந்த டபு மிட்டாய் அப்படி எல்லாம் விற்றுள்ள வெளியில அதெல்லாம் வந்து எனக்கு எடுத்து வச்சு எனக்கு தருவா. ஆனா அதுக்கப்புறமா வந்து அவ ரொம்ப பாசமா இருப்பா. எனக்கு அவளோட அட்ரஸ் எதுவுமே இப்ப தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை அவளை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது நாகர்கோவில் சைடு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவளோட மொபைல் நம்பர் எல்லாம் கிடைக்கல. கிடைச்சதுன்னா ரொம்ப, அதாவது ரொம்ப பொக்கிஷமா நான் நினைப்பேன், பேசணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனா வந்து அதாவது அந்த சின்ன வயசுலயே எனக்காக காத்திருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு, கொடுக்காப்புளி அப்படி உள்ளதெல்லாம் எடுத்து வச்சு நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றது, அது இன்ன வரைக்கும் இருக்கும். அதான் நான் அவளை வந்து பார்க்கவும் முடியல பேசவும் முடியல. நான் இங்க சென்னை வந்துட்டேன், அவ வந்து அங்க நாகர்கோவில் போயிட்டா.
1: நம்பர் இருக்கு? நம்பர் இருக்கா அவங்க கிட்ட?
3: நம்பர் இல்ல, நம்பர் இருந்தாலும் ரொம்ப அதாவது புதையல் மாதிரி நான் வச்சுக்கிடுவேன்.
1: மாதிரி வச்சுட்டீங்க.
3: ஆமா ஆமா, அவள்கிட்ட பேசணும் அப்படின்றது அவ்வளவு ஆசை. எனக்கு அவளை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஆனா வந்து அவ ரொம்ப என்ன சொல்றது, பிராடா திங்க் பண்றவ, நல்ல டைப் அப்படின்றது ஞாபகம் இருக்கு. சின்ன பிள்ளைல உள்ளது எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த இது கிரவுண்டுக்கு போனாலும் என் கூடவே தான் வருவா, அப்படி துணைக்கு மாதிரி துணையாவே இருப்பா. வந்து யாரும் ஏதாவது சொன்னா போயிட்டு எழுந்து பேசுவீங்க என்னது அப்படின்னு கேக்குறது, ஏதாவது கிடைச்சதுன்னா எந்த எனக்கு கொடுக்கறது, எனக்கு மட்டும்தான் தருவா. அவ்வளவு ஃப்ரெண்டு, ரொம்ப ப்ரீஷியஸ் ஃப்ரெண்டு, மறக்கவே முடியாது. நிகிலா அப்படின்னு பேரு எனக்கு.
1: என்ன பேரு மேம்? என்ன பேரு? சுசீலாவா?
3: நிகிலா.
1: விஜிலா. ஓகே ஓகேமா, சீக்கிரமாவே அவங்க கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: இடையங்குடி அவளுக்கு ஊரு, சொந்த ஊரு
1: இடையங்குடி.
3: அப்பா நான் அங்கதான் சவுத்துல உள்ளவ, நானு அங்க படிக்கேன் பிரைமரி எல்லாம் வந்து அழகப்பபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கூல்ல, எங்க அம்மா அப்பா டீச்சர், அங்க நான் படிச்சேன். இவ வந்து இவளோட நேட்டிவ் வந்து இடையங்குடி. இப்ப வந்து அவ கல்யாணம் ஆகி நாகர்கோவில் போயிட்டா அப்படின்றது தெரியும். ஆனா மொபைல் நம்பர் எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப ஆசை அவட்ட பேசணும் அப்படின்ட்டு. அப்படி இன்னசென்ட்டான ஒரு நட்புன்னு அதுதான். அந்த ஸ்கர்ட்ல வந்து ஒரு பாக்கெட் இருக்கும்ல, பாக்கெட்டுக்குள்ளதான் நாங்க ஏதாவது போட்டு வைப்போம் பென்சில் எல்லாமே. பென்சில் கூட இல்ல அப்படின்னா அந்த இது இருக்கு பாரு, இதை வச்சுக்க, நீ இதை வச்சுக்க, நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரப்பர் எல்லாம் இருந்ததுன்னா எரேசர் எல்லாம் ரெண்டா கட் பண்ணி தருவா, நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு. பக்கத்துலேயேதான் இருப்பா எப்பவும். அது என்ன ரொம்ப, ஏன்னா அத வந்து இப்ப நினைக்கும் போது ரொம்ப ஆசையா இருக்குது. என்னன்னு சொல்ல, என்னோட ஃபீலிங்கே வித்தியாசமா இருக்குது. ஆனா அப்ப
1: புரியுது,
3: ஜாலியா கை கொடுத்துக்கிட்டே ஓடுவோம் கிரவுண்ட்ல ஓடுறது, அதெல்லாம் அவ கூடதான்.
1: ரொம்ப மிஸ் பண்றீங்கிறது உங்க பேச்சிலே தெரியுது.
3: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். கிடைச்சா எனக்கு புதையல் மாதிரி அவ அப்படின்றது.
1: கவலைப்படாதீங்க, சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் 2952055454 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க

கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ 12:20 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்ததே மறந்துட்டேனே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவளை நான் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மேம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிறதான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்திலிருந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. உன்னிகிருஷ்ணன் அண்ட் எஸ் ஜானகி அவங்களோட வாய்ஸ்ல, பாவிஜய் வரிகளில் பர்னியோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 12:26 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தோழி இருந்ததே மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஞாபகம் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற அந்த ஒரு தோழி யார் அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் வராங்க, யார் இங்கேன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன். சொல்லுங்கம்மா, நீங்கள் மிஸ் பண்ணுற தோழி
1: பேர் கமலா.
0: கமலா, ஓகே சொல்லுங்க.
1: உடுக்கையிலந்தவன் கை போல ஆங்கி நட்பா இருந்த எனக்கு.
0: அப்படி இருந்தவங்க எப்படி மிஸ் ஆனீங்க?
1: அதாவது நூல் நயம் போலும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அவளோட தொடர்பு எனக்கு மிகப்பெரிய அளப்பரியதுங்கம்மா. ஏன்னா அவட நான் பொறுமைய காப்பாப்பேன். எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தோம் அவதான். என்னைய தண்ணி கூட்டிட்டு போய் 7-8 வயசு இருக்கும். தண்ணியில குளிக்க ஊர்னிக்குதான் போவோம் குளிக்க ரெண்டு பேருமே. கமலா கூட வரமாட்டா, அவங்ககிட்ட கிணறு இருந்தது. ஆனா எங்க வீட்டுல கிணறு இல்லாதனால நாங்க போயிருவோம் மூட்டையை
0: கட்டிக்கிட்டு.
1: நீச்சல் எப்படி கத்து குடுக்கறது? உள்ள முங்கிட்டேன், அப்ப முடிய பிடிச்சி நீச்சல் கத்துக்கொடி முங்கி கடத்தியே ஏதாவது ஆயிரும் உனக்கு அப்படின்னு கத்து கொடுத்தா. அவகிட்ட கத்து கொடுத்த நீச்சல இன்னைக்கு எனக்கு உதவுது, பிள்ளைகளுக்கு கூட எனக்கு சொல்ல முடியுது, சொல்லி கொடுக்க முடியுது பாத்தீங்களா. ஆனா அவ திருமணம் முடிச்சு கொடுத்த பிறகு அவளை நான் பிரிஞ்சுட்டேன். நானும் வேற ஊருக்கு சீர இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஆனா அவளோட நம்பர் அவளையும் பார்க்க முடியல. இறப்பதுக்குள்ள எப்படியாவது பாக்கணும். 50 வருஷமா பா பரமக்குடிக்கு வந்ததுனால என்னால பாக்க முடியல. அவளோட நான் கேள்விப்படுறேன், எப்பவாவது உங்க சுத்தம் தான் யாரையாவது பார்த்து கேள்விப்படுறேன். ஆனா நம்பர் கிடைக்கும். அவளை நான் இறப்புக்குள்ள சந்திக்கணும். அவளை ஆற கட்டி தழுவி மௌசி மோந்து அவள் சந்தோஷமா பேசணுங்கிறது என்ன எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்கம்மா.
0: நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டவசமா இந்த ஷோ வந்து அவங்க கேட்டு இருப்பாங்களாம். எப்படி இருக்கும் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்களாம்.
1: கேட்டுட்டு யாரு மூலமாவது
0: கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நடக்கும். வாழ்த்துக்கள் மா, நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அந்த தோழி வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீச்சல் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அது வந்து நமக்கு வந்து நீச்சல் அடிக்கிறது ரொம்ப முக்கியமாக. எதுக்கு சொல்கிறேன்னா, தண்ணியில் நம்ம முழுகிறதுலேருந்து

காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது நல்ல உடற்பயிற்சியும் கூட நீச்சல்ங்கிறது. நம்ம எங்க போனாலும் சரி, அது வந்து தண்ணியில தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனா நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஆனா ஆழம் தெரியாம கால வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த கத்து கொடுத்துருக்காங்க அந்த தோழி. அதுக்காகவே இப்போ வந்து ஹெட்ஸ் அப், அவங்க வந்து சீக்கிரமாவே இணையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துவோம். ஸோ நிகழ்ச்சியில நீங்களும் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டை வந்து நான் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்ததேங்கிறதே மறந்துருப்பீங்க. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும், ஐயோ நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணி காண்டாக்டே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்டை பற்றி தான் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த ஷோ மூலமாக அந்த ஃப்ரெண்டு கேட்டு உங்களுக்கு கால் பண்ணலாம் இல்லையா. ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில். ஒரு பாட்டுக்கு அப்புறம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னலை படத்துலேருந்து வெண்மதி வெண்மதியே அப்படிங்கிற பாட்டு, ரூப்குமார் ரத்தோட அந்த திப்பு சேர்ந்து பாடின பாட்டு, வாலிவுட வரிகளை ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான

இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரஜானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 500,000 ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 இழப்பிற்கு 564 என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:50 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு தோழி இருந்ததையே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஞாபகம் வந்து, நீங்க ரொம்ப மிஸ் பண்ற ஒரு நெருக்கமான தோழி, அந்த தோழி யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவு காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: திடீர்னு பேச்சிய கூட்டு வருது ஸ்கூல விட, நான் என்ன பண்ண, சேர பொண்ணு உட்காந்து எங்க ஊடு ஸ்கூலும் எதிரில அப்படி இருக்கும். அது அதை பாரு, நானு அதை பாக்குறது, அது என்ன பாக்குது?
0: நீங்க எதை பாக்குறீங்க? உங்களை அவங்க சொல்லுங்க.
1: ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா, ஐயோ நீ ஜானிக்கம்மா நீ என்ன. அப்புறம் ரெண்டு பேரும் ஐயோ எவ்வளோ காலம் ஆக்கிவோம் மூஞ்ச பார்த்து அப்படின்னு சொல்லி பேச்சிய. அப்புறம் பேச்சி அது ஸ்கூல்ல கூட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போன் நம்பர் வாங்கி அதுக்கிட்டே இப்ப நான் போன்ல பேசிட்டேன். கண்ணு நானு
0: டெய்லியும் பேசுறீங்க?
1: ஆமா, இப்ப பேசினாங்க. நானு அவங்க பொண்ணு விட்டுக்கிட்டாரு, நான் இங்கதான் தெரிவி விட்டுல. அதுக்கப்புறம் போன் நம்பர் வாங்கி பேசிட்டு ரெண்டு பேரும் மல்ல. அதுக்கும் விவசாயி போய் எனக்கும் விவசாயி போச்சு.
0: சூப்பர்மா, சூப்பர். நன்றி நன்றி, அழகா சொன்னீங்க. நன்றி. வணக்கம் ரெயின்போ. வரேன் சொல்லிட்டு இப்படி ஓடிட்டீங்களே பாருங்களேன். வயசு காலங்களை கடந்தும் அந்த நட்புங்கிறது மட்டும் வந்து மறவே இல்லை. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் நான், அவங்க பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நானும் பார்ப்போம் எப்போ வந்து இது நடக்குது, நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதே ஆனலை வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய நேயர்கள் அழகான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் படத்துலேருந்து ஒரு பாட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ கேட்டு வாங்க. இந்த 12:53 நான் வந்து இப்போதைக்கு வைண்டப் பண்ணிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் அதாவது ஒரு 3 மணிக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் 1960 முதல் 1970 ஆகிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: ஒளினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா.

தேனிலவு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்த வந்த நேரம் 1:10. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா

இன்னும் ஒரு அருமையான பாடல் இல்லையா? பிபி ஸ்ரீனிவாசன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், சுமை தாங்கி திரைப்படத்திற்காக அருமையான பாடல் கேட்டு ரசித்து வந்த நேரம் 1:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

புதிய பறவை திரைப்படத்திற்காக பி. சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கேட்டு வந்த நேரம் 1:28. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக டி. எம். சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பாடினால இனி எல்லாமே தூளு.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

நேரம் 1:38. கேட்ட பாடல் பூவா தலையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

0: கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த

ராஜன், ராகவன், சுசிலா எல்லார் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நீ மூச்சடைக்கு பேச்சடைக்கு எங்களோடு ஆட்டமாடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

பார் நடையிலே.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இதோடு நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை நாளை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: அரபு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Two, three, four, five, six, seven, eight.

0: நேரம் 2:15. இனி கேட்கலாம் வானொலிக்கு 90.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
3: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: இருபத்தி 22 மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: வானொலிக்கு 90. காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும்

0: வானொலிக்கு 90.
1: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் தரக்கும் இலக்கியம்,
2: கவிதை செந்தேனை ஊற்றி
1: உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
1: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலம் தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நேஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9-10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல். 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் பணி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு

0: दिनों मद्रास में आयोजित चित्र प्रदर्शनी में उन्होंने अपना एक चित्र भेजा। इस चित्र को सर्वश्रेष्ठ माना गया और उन्हें मद्रास के गवर्नर की ओर से स्वर्ण पदक पुरस्कार में दिया गया। इस स्वर्ण पदक से शुरू हुआ उन्हें सम्मान और पुरस्कारों के मिलने का सिलसिला, जो बराबर जारी रहा। उन्हें देश और विदेश के अनेक सम्मान मिले। अंग्रेजों ने उन्हें हिंद केसरी सम्मान और राजा की उपाधि दी। उन्होंने अनेक राजा महाराजाओं और बड़े बड़े लोगों के व्यक्ति चित्र बनाए, जो अंग्रेज चित्रकारों द्वारा बनाए चित्रों से कहीं अधिक उत्तम थे। उन्हें अनेक राजा महाराजाओं ने आमंत्रित किया और अपने महलों में लगाने के लिए चित्र बनवाए। इन चित्रों के बदले में उन्होंने रवि वर्मा को खूब धन मान सम्मान दिया। यहां तक कि मैसूर के महाराज ने तो उन्हें इनाम में दो हाथी तक दिए।
1: राजा रवि वर्मा ने केवल राजा महाराजाओं के चित्र ही नहीं बनाए, बल्कि आम लोगों के चित्र भी बनाए और सबसे अधिक चित्र बनाए देवी देवताओं के, भागवत और पुराणों के। कवि कालिदास की कृति शाकुंतलम पर आधारित उन्होंने कई चित्र बनाए, जिनमें से एक चित्र को तो विदेशों में भी खूब प्रशंसा मिली। ये चित्र था राजा दुष्यंत को प्रेम पत्र लिखती शकुंतला का। इस चित्र को अंग्रेज विद्वान सर मोनियर विलियम्स ने देखा तो वो बहुत प्रभावित हुए। सर मोनियर विलियम्स ने कवि कालिदास के नाटक शाकुंतलम का पहली बार अंग्रेजी में अनुवाद किया था। वो इस चित्र को अपने अनुवाद के मुख पृष्ठ पर छापना चाहते थे। इसके लिए उन्होंने रवि वर्मा से अनुरोध किया कि इस चित्र को छापने की उन्हें अनुमति दें। रवि वर्मा ने अनुमति दे दी। इस चित्र के मुख पृष्ठ पर छपने से इसकी देश विदेश में खूब प्रशंसा हुई और किताब भी खूब बिकी।
2: अभी आप सुन रहे थे कार्यक्रम राजा रवि वर्मा, और अब इसी के साथ हम आज के उमंग कार्यक्रम को विराम देने की आज्ञा चाहेंगे। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும், இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது.

0: நேரம் 3:03 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உங்களுக்காக இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ என்ன பேச போகிறோம் இன்றைக்கி, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து மூளை கட்டி தினம். அந்த தினத்தை வந்து நம்ம ஒரு இன்றைக்கி கடைபிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணுறது வந்து டாக்டர் தீபக் ராமமூர்த்தி அவங்களோட இன்றைக்கி லைவ் ஷோ வந்து பண்ண போகிறோம். டாக்டர் ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆல் குட் தேங்க்யூ.
0: சூப்பர் சார், ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக அமர்ந்திருக்கீங்க. ஓகே டாக்டர், அதாவது ஃபஸ்ட்டு நேயர்கள்ட்ட வந்து நான் சொல்லிடுறேன். நேயர்கள் கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை பற்றி கேட்கலாம். திரும்பவும் நம்பர் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர், இப்போ வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன டாக்டர், அதை வந்து கொஞ்சம் எளிமையான முறையில் சொல்லுங்கள் டாக்டர்.
1: கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங், இது வந்துட்டு மூளை கட்டி விழிப்புணர்வு நாள், பிரெயின் டியூமர் அவேர்னஸ் டே. இது வந்துட்டு 2000 கொண்டாட ஆரம்பித்தாங்க. அன்னிலேருந்து எதுக்கு இதை ஒரு வருஷம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோன்னா, இந்த மூளை கட்டிகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி மூளை கட்டிகள் என்ற வார்த்தைகளை கேட்ட உடனே பலர் வந்துட்டு பயப்படுறாங்க. ஆனால் எல்லா மூளை கட்டிகளும் கேன்சர் கட்டிங்க, அதாவது புற்றுநோய் கட்டிங்க இல்லை, சாதாரண கட்டிங்களாகவும் இருக்கலாம். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இந்த நாட்களை வந்துட்டு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன், எல்லா கட்டிகளுமே பிரெயின் டியூமருமே வந்து கேன்சர் கட்டியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், லேசாக தலையை வலிச்சாலே வந்து ஒரு வேளை ஏதாவது இருக்குமோ, கூகுளில் போய் நம்ம அதை சர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஏதாவது காமிச்சிடும். ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் பயத்துக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள்.
1: முக்கியமாக வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கூகுள் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாக நமக்கு காட்டிடுது. சரி, எல்லா தலைவலிகளும் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தலைவலி இருந்தாலே மூளை கட்டின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அதிகரிக்கும் வலி, தலைவலி இல்லை தலைவலியோட கூட நமக்கு வந்துட்டு இந்த வாந்தி வர்றது இல்லை குமட்டல் ஏற்படுறது, கண் பார்வை மங்களாக இருக்கிறது இல்லை ரெண்டாக தெரியறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்ம அந்த தலைவலியை பற்றி பயப்படணும்.
0: ஓகே, இதோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? இப்போ தலைவலி வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாதா அந்த மாதிரி?
1: தலைவலி எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஜென்ரல் டாக்டரை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மருந்துங்களில் வந்துட்டு இந்த தலைவலி சரியாகலை அப்படி இல்லைனா, நான் சொன்ன இந்த தலைவலியோடு கூடிய பிரச்சனைங்க இந்த கண் பார்வை மங்களோ இல்லை வாந்தி வரதோ அப்படி இல்லாமல், உங்களுக்கு வந்துட்டு முன்பு ஒருபோதும் உங்களுக்கு வந்துட்டு வலிப்பு, அதாவது ஃபிட்ஸ் வந்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு புதுசாக ஃபிட்ஸ் வருது, இல்லை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கை கால் விழுறது, இல்லை பேச்சு திறனில் வந்துட்டு ஒரு குளறுபாடு இருக்கிறது, சிந்தனையில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைங்க கொஞ்சம் நாட்களாகவே இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு சாதாரண மருந்துங்களில் தீர்வடைய முடியல, இல்லை அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறோம், கண் பார்வை ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோம், அவருக்கு வந்துட்டு ஒரு தீர்வு அதில் தெரில, இல்லை அவங்களுக்கு ஒரு தீர்வு அதில் தெரியலன்னா, அந்த மாதிரி பீப்புளை தான் வந்துட்டு நம்ம இமீடியட்டாக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து மூளை

0: ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம்.
1: ஓகே, ஸ்கேன் மூலமாக இதை கண்டுபிடிச்சிடலாம்.
0: கண்டிப்பாங்க. நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது வந்துட்டு ரொம்ப துல்லியமான ஒரு ஸ்கேனு, அதில் எந்த விதமான ரேடியேஷன் கிடையாது, தாராளமாக எடுக்கலாம். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம எடுக்கும்போது மூளையோட உள்பகுதிகளை நம்ம இன்னும் சிறப்பாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டிங்க இருக்குன்னா அந்த கட்டி என்ன சைஸில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது டச் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கட்டிங்கள்லேயே சாதாரண கட்டிங்களும் இருக்குது, கேன்சர் கட்டிங்களும் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், நேயர் ஒருத்தர் இனிப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கன்னு சார்?
2: குங்கம்பாக்கம் டேக் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜா பேசுறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: ரொம்ப நல்லா இருக்குமா, மாத்திரைக்கு நிறைய போடுவேன் அந்த நேரத்துல, ஆனா ரெண்டு மணி நேரம் போராட்டமா இருக்கும்மா. அந்த போராட்டத்துல நான் அப்படியே படுத்து தூங்கிடுவேன்.
0: இல்லைங்க சார், நீங்கள் இப்போ சொல்கிறது வந்துட்டு தலைவலி இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த தலைவலி வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டயோ அந்த மாதிரி போய் செக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்களே வந்துட்டு மாத்திரை கடையில் வாங்கி போட்டுருவீங்களா?
2: ஆமாம், என் கடையில் வாங்கி தான் ஏன் போடுறேன். நான்
0: கடையில் வாங்கி போடுறீங்க. இப்போது சில வாட்டி வந்துட்டு கண் பார்வையில் பிரச்சனை இருந்தால் கூட, அதாவது கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆனால் கூட, நம்ம கண்ணாடி மாற்றாமல் இருக்க ரொம்ப நாளாக பவர் செக் பண்ணாமல் இருக்கோம்னா கூட தலைவலிலாம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்து நீங்கள் அதை வந்துட்டு அது சரி பண்ணலைன்னா இந்த தலைவலி என்றைக்குமே நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது கட்டுப்படுத்த தான் போகிறீங்க. அது முழுமையாக வந்துட்டு குணப்படுத்த போகிறதில்ல. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். திரும்ப நீங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருப்பீங்க. நாளடைவில் வந்துட்டு அந்த மாத்திரையோட டோஸ் பத்தாது, ஒரு மாத்திரை எடுத்தால் பத்தாது, அதனால ரெண்டு மாத்திரை எடுப்பீங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ரல் டாக்டரை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இந்த தலைவலிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் சார்.
2: ரொம்ப சந்தோஷம். நன்றியா.
0: சரிங்க சார்.
1: நன்றி சார். நன்றி. அடுத்த நேர் இணைப்புல வராங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் கவிதா மேடம்.
1: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
3: சார், இப்போ நீங்க எல்லா கட்டியுமே கேன்சர் கட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு இருக்க ஒரு இடத்துல ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இடத்துல ஒரு கட்டி இருக்கு, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எம்ஆர்ஐல.
0: சரிங்க சார்.
3: அது வந்து நீங்க போஸ்ட் சர்ஜரி டெஸ்டிங் அம்சத்துக்கு அப்புறமா அது கேன்சர் கட்டியா சாதா கட்டியான்றது தெரியும்.
0: நல்ல கேள்வி சார். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி அப்படின்றதே வந்துட்டு பண்றதுக்கு முன்னாடி சத பரிசோதனை பண்ணுவாங்க, பயோப்சி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் அந்த பயோப்சின்றதே ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு நியூரோ நேவிகேட்டட் எம்ஆர்ஐ அப்படின்னு இருக்குது. அந்த எம்ஆர்ஐ பண்ணிக்கிட்டே கரெக்டாக துல்லியமாக எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை கண்டறிஞ்சு அந்த இடத்துலருந்து மட்டும் சத டெஸ்டிங் அனுப்போம். அந்த சதையை டெஸ்டிங் காமிச்சிட்டு அதில் என்ன வகையான கேன்சர் கட்டி இல்லை சாதா கட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது சார். ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே சார். ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே.
3: சார், அடுத்த கேள்வி, இப்போ வெயில் இவ்வளவு அதிகமா இருக்கு, நிறைய பேருக்கு இந்த வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் வருது, அதுக்கும் கட்டிக்கும் அதெல்லாம் சம்பந்தமா?
0: இல்லைங்க சார், நாட் ரியலி. இப்போ வந்துட்டு பிரெயின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக், இல்லை நம்ம சில பேருக்கு வந்துட்டு இந்த சுகர் நீரிழிவு நோயும் ஹைப்பர் டென்ஷன் பிபி எனப்படும் அதெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்துட்டு மூளைக்குள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் ரொம்ப மெல்லிசான குழாய்களில் தான் போகுது. அந்த குழாய்கள் பாதிப்படையும் போது கூட அந்த மாதிரி ஸ்ட்ரோக் நடக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் இந்த கேன்சருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை சார்.
3: நன்றி சார்.
0: சரிங்க சார்.
1: ஓகே சார். நன்றி சார். நேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம் டாக்டர். ஒரு பாட்டுக்கு அப்புறமா டாக்டரோட ஃபேவரட் சாங் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேயர் ஒருத்தர் இணையிறாரு, அவருக்கு அப்புறமா ஒரு பாட்டு போகலாம். ஸோ வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து புகழேந்து பேசுகிறேன் மேடம்.
1: வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார்.
0: வணக்கம் சார்.
2: உங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு சார். மாம்பழம் கேக்குறேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
2: ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை கட்டி தினத்தை முன்னிட்டு டாக்டர் தீபக் ராமமூர்த்தி அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். உங்ககிட்ட கேள்வி, இந்த கேள்விகள்லாம் இருந்தா, அதாவது மூளை கட்டியோட அறிகுறிகள் என்ன, கண்டறியும் முறைகள் என்னென்ன, இல்லை நவீன சிகிச்சை வாய்ப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு தொடர்பான கேள்விகள்லாம் இருக்கு.

அப்படின்னா நீங்கள் வந்து லைவில் வந்து கால் பண்ணி டாக்டர் கிட்டே பேசலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-0554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, மலைக்கோயில் வாசலிலே அப்படிங்கிற பாட்டு, மனோகன் சொன்னதா சேர்ந்து பாடின பாட்டு, வாலிவுட் வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 3:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஸோ ஹலோ டாக்டர்ல இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை கட்டி தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் தீபக் ராமமூர்த்தி அவங்க கூட தான் லைவ் ஷோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: சந்திரன் பிள்ளைனா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: டாக்டர் வணக்கம். டாக்டர்
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: எங்க மிஸ்ஸஸ் கேகேஆர் ஹாஸ்பிடல்ல சைனஸ் ஆபரேஷன் பண்ணாங்க.
2: சரிங்க சார்.
1: அப்பதான் சரியாவல, தலைவலி தலைவலி தலைவலின்றாங்க. டெய்லி டேப்லெட் போடுறாங்க மேடம். டாக்டர்
2: புரியுதுங்க சார். சார், சைனஸ் பிரச்சனைன்றது வந்துட்டு நம்ம முகத்தில் இருக்கிற எலும்புகளில் அங்கங்கே ஒரு ஏர் கேப் இருக்கும். அந்த ஏர் கேப்பில் நீர் சேர்ந்துருச்சுன்னா அதுதான் சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய பேருக்கு சிகிச்சைக்கு அப்புறம் கூட மீண்டும் மீண்டும் வரத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. தலை குளிச்சுட்டு தலையை வந்துட்டு ஃபுல்லாக துவட்டாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப வேர்க்குது, வேர்க்கும்போது நம்ம தலையை துவட்டாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் சரி, சில பேருக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு கிளைமேட் மாறும்போது, அதாவது கொஞ்சம் குளிராக இருக்கும்போது இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைங்க ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்க மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. மேபி இப்போ இன்னும் முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இப்போ சைனஸ் ஏதாவது வீங்கி இருக்கலாம். அதனால் வரக்கூடிய தலைவலிங்களுக்கும் இந்த தலைவலியும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சார். எப்படியும் நீங்கள் போய் செக் பண்ணும்போது அவங்க ஒரு எக்ஸ்ரேவோ சைனஸஸ் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதில் பிரச்சனை இருந்தால் அதை ட்ரீட் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த தலைவலிக்கான காரணத்தை அவங்க எம்ஆர்ஐ அந்த மாதிரி ஸ்கேன் செஞ்சு கண்டுபிடிக்க போகிறாங்க சார்.
1: எம்ஆர்ஐ ஜீட்டில் தெரியுமா டாக்டர்?
2: கண்டிப்பாங்க. எம்ஆர்ஐன்றது ரொம்ப ஒரு துல்லியமான பரிசோதனை. ஸ்கேன் வந்துட்டு உங்களுக்கு மூளையோட உள்பகுதிகளை எல்லாமே கிளியராக காட்டுறதுக்கு எம்ஆர்ஐ தான் பெஸ்ட்டு ஸ்கேன் சார்.
1: 15 இயர்ஸ் முன்னே எங்கள் வீட்டில் கேகேஆர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க.
2: சரிங்க சார்.
1: அப்போ சரியாகலை.
2: புரியுதுங்க சார். ஒரு வாட்டி உங்கள் டாக்டரே நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை உங்கள் வீடு கிட்டே இருக்கிற இஎன்டி டாக்டர் யாரையா ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு இது சைனஸ் பிரச்சனைனால தான் வரக்கூடிய தலைவலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் சார்.
1: தேங்க்யூ டாக்டர்.
0: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் இங்கே பேசுறீங்க சார்?
3: நான் வேலூர் மாவட்டம் கடையிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: ஓகே சார். உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
2: வணக்கங்க.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு டாக்டர்.
2: கேளுங்க.
3: முதல் கேள்வி வந்து, பிரெயின்ல வந்து டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கா ஹெரிடிட்டரியாவும் வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா?

0: தலைவலி வந்து பிரெயின் டியூமருடைய ஆரம்ப அறிகுறியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அது முதல் கேள்வியும். ரெண்டாவது வந்து இந்த பிரெயின் டியூமர் ஒரு சிறிய குழந்தைகளுக்கு கூட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வருது. அந்த சிகிச்சை முறைகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மாறுபடுமா? அண்ட் அந்த டியூமரை கரைக்கக்கூடிய வழிகள் ஆப்ரேஷன் மாத்திரம் தான் இருக்கா, அல்லது இப்ப யூவி ரேசன் மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை கரைக்கக்கூடிய விதங்கள் அப்படிங்கறது ஏதாவது வந்திருக்கா? ரீசன்ட் டிரான்ஸ்பர்மேஷன் இன் சிகிச்சை முறைகள் இது எப்படி மாறுபட்டிருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: கண்டிப்பாங்க, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான க்வெஸ்சன்ஸ், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ். ஹெரிடிட்ரியா இல்லையான்னு கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் நான் அது பதில் சொல்லிடுறேன். எந்த கேன்சரா இருந்தாலுமே அதுக்கு ஹெரிடிட்ரி, அதாவது வம்சாவளியா மரபண மாற்றங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு ஜென்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வம்சாவளியாக வரக்கூடிய அந்த மரபண மாற்றங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கேன்சர் உண்டாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தாத்தாக்கு இருந்துச்சு, பேரனுக்கு இருக்கலாம், இல்லை பேரனுக்கு இல்லாமல் கொல்லு பேரனுக்கு வரலாம் அந்த பிரச்சனை, இல்லை வராமலே கூட போகலாம். ஸோ அது எப்போவுமே ஒரு ஃபேக்டர் தான் ஹெரிடிட்ரின்றது. நாங்கள் பேஷண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போதே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கா, அவங்க அதுக்கு ஏதாவது சிகிச்சை எடுத்திருக்காங்களா, எல்லாமே நாங்கள் கேட்டறிஞ்சு தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏஜ் நீங்கள் கேட்டது வந்துட்டு, இந்த ஹெரிடிட்ரியாக வர்றது தவிர மிச்ச காசஸ் அப்படின்னு, இப்போ புற்றுநோய் வந்துட்டு நுரையீரலில் வர புற்றுநோய்க்கு ஸ்மோக்கிங் தான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அந்த மாதிரி மூளையில் வர புற்றுநோய்க்கு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு குறிப்பிட்டதாக எதுவுமே கிடையாது. எதனால் வருது அப்படின்னு நிஜமாகவே எந்த ஒரு துல்லியமான காரணம் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. இது எந்த ஏஜ் குரூப்பில் வந்தாலுமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்துட்டு, ஒன்று நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறது சர்ஜரி, அப்படி இல்லைனா கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியோ தெரப்பி, அதுவும் அது கூட இல்லை அதையும் மீறி கீமோதெரப்பி, அதாவது மாத்திரைங்க மூலியமாகவும் மருந்துங்க நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய மருந்துங்க மூலியமாகவும் அதை குணப்படுத்துவோம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஒரு இப்போ இந்த ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப டைனமிக்கான ஃபீல்டு. வருஷத்துக்கு வருஷம் புதுசாக ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, இல்லை கதிர்வீச்சு சிகிச்சையில் வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு டெக்னிக் சேஞ்ச் ஆகுது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வருது. முன்னாடி வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கதிர்வீச்சு கொடுப்போம். மூளையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கணும்னா கூட பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் கதிர்வீச்சு போகும். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷனில் செய்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மட்டும் கதிர்வீச்சை லட்ச மடங்கு பவர்ஃபுல்லாக்கி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் எந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளால் இப்போ ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுது. அதே மாதிரி தான் சர்ஜரிலையும். சர்ஜரி வந்துட்டு இப்போது மைக்ரோ சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, சில மூளை கட்டிங், அதாவது பிட்யூட்ரி டியூமர்ஸ்னு சொல்வோம். அந்த பிட்யூட்ரி டியூமர்ஸ்க்கு நம்ம மூக்கு வழியாகவே டியூப் அமைச்சு மூளையை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்துருச்சு மேடம்.
2: ஓகே சார், அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் சார், யார் இங்க
3: பேசுறீங்க? காமிநாதன் பேசுறேன்.
2: டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க.
1: வணக்கம். வணக்கம் சார்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
3: இது இந்த மூளை கட்டி வந்து எடை அளவுல உங்க அனுபவத்துல அதிகபட்ச எடை அளவு எவ்வளவு அளவுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல பாத்திருக்கீங்க, சிகிச்சை கொடுத்துருக்கீங்க, அது தெரியணும். மேலும் வந்து இது பெருமூளையை பெரும்பாலும் தாக்குமா அல்லது சிறுமூளையை தாக்குமா அப்படின்றதும், அதே போல ஐயா அந்த ஆடு மாடுகள்ல விலங்குல வந்து மூளையில வந்து தட்டையாக ஒரு பூச்சி வந்து இருக்கு, அது ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறப்ப இது போயிட்டு முட்டுறது, மற்ற ஆடுகளோட கிடாக்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு முட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரியலாவே வந்து ஆட்டு தலையை வந்து எடுத்து நாங்க சமைக்க போறப்போ அந்த மூளையில அந்த அந்த தட்ட பூச்சியை வந்து பாத்திருக்கேன், மூமெண்ட் பாத்திருக்கேன். அதனால இது கேட்கறேன், இது மனிதர்களுக்கு இது இருக்குமா? இதனால வந்து புற்றுநோய் மூளை கட்டி அந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஐயா. இந்த பிரெயின் டியூமர் வந்துட்டவர குணப்படுத்தின பிறகு அவர் மறுபடியும் வாழ்நாள் முழுக்க சிகிச்சையிலே இருக்கணுமா, மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா, அல்லது பூரணமா வந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? நார்மலா லைஃப்ல வந்து அவங்களுடைய பழையபடியான வாழ்வியல் முறையை வாழ முடியுமா, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்.
1: நல்ல கேள்விங்க.
3: நன்றி, வணக்கம்.
1: சரிங்க, நன்றி. அவர் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், எடை எவ்வளோ பெருசா, இல்லை சைஸ் எவ்வளோ பெருசா, வெயிட் எவ்வளோ பெருசா பார்த்துருக்கீங்கன்னு. மூளை கட்டிங்களை பொறுத்த வரைக்கும் சைஸை விடவோ இல்லை வந்துட்டு அதோடைய எடையை விடவோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மூளையில்

0: ஏ வந்துட்டு நிறைய பார்ட்ஸ் இருக்குது, செரிப்ரம், செரிபெல்லம், அதாவது நடுமூளை, சிறுமூளை அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து தான் நமக்கு டேஞ்சர் சைன்ஸ்ன்றது இருக்குது. பார்த்ததுலேயே பெரிய கட்டின்னு கேட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் கட்டியும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சின்ன கட்டிங்களும் அந்த 10 சென்டிமீட்டர் கட்டி அளவுக்கு பிரச்சனை உண்டாக்குறத பார்த்துருக்கோம். ஏன்னா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஸோ மோர் தென் சைஸ் ஆர் ஷேப் ஆர் வெயிட், எந்த இடத்துல லொக்கேஷன் அது எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். சின்னவங்கள்லையும் பெரியவங்களில் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த மூளை கட்டிங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா 90% ஆஃப் த டைம் இந்த கட்டிங்கை வந்துட்டு திரும்ப வரப்போகிறதில்ல. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் எதில் மெயினாக இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரோமோ அதில் தான் இருக்குது. எல்லா கேன்சருமே குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான், ஆனால் அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் குணப்படுத்துறதுக்கான பர்சன்டேஜை நம்ம ஜாஸ்தியாக்குறோம். அது எப்போ வந்துட்டு அடுத்த நிலைக்கோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கோ போதோ அப்போவே குணப்படுத்தக்கூடிய அந்த தரம் வந்துட்டு கம்மியாயிடுது. அது தவிர இந்த ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணக்கூடிய நிறைய பேர் மூளை கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவங்களோட நார்மல் லைஃப், படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பழகிறதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்ட, இல்லை நார்மலாக அவங்களோட வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒரு ஃபாலோஅப், அதாவது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எப்போல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ அப்போ வந்து செக்கப்ஸ், ஸ்கேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம குணப்படுத்திடலாம்.
1: ஓகே சார், அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க?
2: மேம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேம். டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: தாராளமா பேசுங்க. உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க மேம்.
2: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணு மேம். சார் கிட்ட பேசுறீங்களா?
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா.
2: சார், நான் வணக்கம் சார், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். என் பேரு சலோமி சார். எனக்கு வந்து தலைவலி சார், ஒத்த தலைவலி சார். சரி, நாங்க சிஎம்சிக்கு போயிருந்தோம் சார். போனதுல வந்து அவங்க வந்து மைக்கேல் தலைவலிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு மாத்திரை குடுத்தமிச்சாங்க சார். அந்த மாத்திரை ஃபர்ஸ்ட் நான் போட்டு இருந்தப்போ அது எனக்கு செட் ஆயிடுச்சு சார். அதை போட்ட உடனே குணமாயிடும் சார். இப்ப என்னாச்சுன்னா அந்த மாத்திரை ஒரு 4-5 மாத்திரை போட்டா கூட குணமாக மாட்டேங்குது சார். வாமிட்டு தலைவலி வந்த அந்த 5 நிமிஷத்துக்கெல்லாம் எனக்கு வாமிட்டு வந்தது சார். அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏதாவது சத்தம் கேட்டாலும் எனக்கு அப்படியே கோவம் வரும் சார். நேற்றுக்கு அந்த மாதிரி இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அந்த தலைவலி வந்துச்சுன்னா சார் உயிரே போறாப்புல எனக்கு வலிக்கும் சார். ஒரு பக்கம் பீச்சக்கண் பக்கம் வந்துச்சுன்னா அந்த குருவம் இருக்குது பாரு சார், அந்த கண்ணு மொழி மட்டும் அப்படியே துடிக்கிற மாதிரி, அப்படியே ஒரு ஆணி வச்சு அச்சா எப்படி இருக்கும் சார், அந்த மாதிரி இருக்கும் சார்.
0: அது கடைசியா இந்த மைக்ரேனுக்கு வந்துட்டு நீங்க கடைசியா எப்பமா போய் டாக்டர் பாத்தீங்க? இந்த மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த மாத்திரைங்க கொடுத்தாங்க. வரும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது தலைவலி, தலைவலி உடன் கூடிய வாந்தியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு குறிப்பிட்டதா ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியுது? அதாவது லைட் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு மைக்ரேன் ஸ்டார்ட் ஆகுது, இல்ல சவுண்ட் நிறைய கேட்கும்போது எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, வெயில்ல ரொம்ப ஜாஸ்தியா போனா?
2: வெயில்ல போனா சார், வெயில்ல போயிட்டேனா உடனே வந்துடும் சார். அதே மாதிரி காலையில ப்ரேயர் பண்ணுவோம் சார். நானு காலையில 5 மணி 6 மணி போல ப்ரேயர் பண்ணுவோம். முகம் கழுவுன சார், அப்புறம் ஒரு ப்ரேயர் முடிக்கிறதுங்காட்டி 6:30 போல அப்படியே லேசா வலிக்கும்
0: பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனைங்க இருக்கு, எனக்கு வந்துட்டு தலைவலியோட சேர்த்து வாந்தியம் வருது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க அதுக்கு மேல ஒரு எம்ஆர்ஐ மாதிரி எடுத்து செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்கம்மா.
2: இது எதுவும் பயப்பட மாதிரி எதுவும் இல்ல சார். எனக்கு அது ஒரு திகிலா இருக்குது.
0: முக்கியமா இது உங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே சொல்றேன், எதுக்குமே பயப்பட வேண்டியது இல்ல. நம்ம வந்துட்டு அலர்ட்டா இருக்கணும், சுதாரிச்சுக்கணும். நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுக்கு ஒரு தீர்வு காணணும், தவிர பயப்பட வேண்டியது இல்லை.
2: நன்றி.
1: ஓகே டாக்டர், ரொம்ப பயத்தில் இருக்காங்க பாவம் வந்து அவங்க.

0: ஸோ மைக்ரைன் சொன்னீங்கல்ல, மைக்ரைனுக்கும் இந்த பிரெயின் டியூமருக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்காது?
1: இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு பிரெயினில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது. அதே மாதிரி தான் மைக்ரைன், மைக்ரைன் வந்துட்டு ஒரு அன்ரிசால்வ்டு தலைவலிங்க நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும், நிறைய பேருக்கு இருக்குது இப்போது. அதுக்கான ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணாலே, இல்லை அந்த மைக்ரைனுக்காக கரெக்டாக கண்டினியூஸாக மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாலே அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை.
0: ஓகே டாக்டர், இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து அலட்சியப்படுத்தவே கூடாத ஒரு அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ சில பேருக்கு வந்து தூங்கலைன்னா தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இப்போ இவங்க கூட சொன்னாங்க வெயிலில் போனால் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில பேர் பக்கத்தில் யாராவது உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, டீ குடிக்கலன்னா தலைவலிக்குன்னு சொல்லி கூட நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
1: ஸோ உட்காந்து பேசினாலே தலைவலினா, ஒய்ஃப் பேசினா ஹஸ்பண்டுக்கு தலைவலிக்கும், அது வேணா நடக்கும். ஸோ அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நீங்க சொன்ன மாதிரி இந்த தலைவலி வந்துட்டு ரொம்ப நாளாக சரியாகாம இருக்கிறது, மிச்ச பிரச்சனைங்க வருது. அதை தவிர வந்துட்டு பேச்சில் வந்துட்டு ஒரு குளறுபாடு ஏற்பட்டுறது, இல்லை வந்துட்டு எனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், என்னால் வந்துட்டு எதுவுமே சரியாக மோந்து பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சின்ன சின்ன சயின்ஸாக இருக்கலாம். பிரெயின்ஸ், பிரெயினில் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஒரு சென்டர் இருக்குது. டேஸ்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்குது, ஸ்மெல்லுக்கு ஒரு சென்டர் இருக்குது, கண் பார்வைக்கு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மூளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட நமக்கு சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் தெரியும். ஸ்மெல்லு வராமல் இருக்கிறது மூக்கில் பிரச்சனைன்னு நினைப்போம், ஆனால் பிரெயினில் இருக்கிற ஸ்மெல் சென்டரோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அது நிறைய நாள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஜலதோஷம் இருக்கும்போது நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது நார்மல், ஆனால் ஜலதோஷம் இல்லாதப்பையும் எனக்கு வந்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற ஸ்மெல்லாம் எனக்கு தெரியலன்னா, அப்போ கண்டிப்பாக அந்த நோஸ் ஓட ஸ்மெல்லிங் சென்டர் பிரெயினில் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.
0: ஓகே டாக்டர். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டேப்லெட் நிறைய பேர் கேட்டாங்க, மாத்திரை போட்ட உடனே வந்து எனக்கு சரியாகும்னு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு டேப்லெட் போடணும், போக போக பார்த்தா அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு. இப்போ அவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு நேயர் வந்து அவர் அஞ்சு டேப்லெட் போட்டு கூட சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது டேப்லெட் போடுறது டக்குன்னு தலைவலி வந்தாலே நார்மல் தலைவலியாக இருந்தால் கூட என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டேப்லெட் போடுறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து தைல பாட்டிலோடய சுற்றி இருக்கவங்களையும் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ டேப்லெட் போடுறது வந்து எந்த அளவுக்கு நல்லது டாக்டர்? இல்லை இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு?
1: இதுக்காக தான் வந்துட்டு ஃபார்மகாலஜின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. நாங்கள் மெடிசன் படிக்கும்போதே, டாக்டருக்கு படிக்கும்போதே ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட், அதாவது எந்த மாத்திரைங்க எவ்வளோ டோஸில் எடுக்கணும், ஒரு மாத்திரைக்கும் இன்னொரு மாத்திரைக்கும் எவ்வளோ நேரம் கேப் விடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை வந்துட்டு ஓவர் தி கவுண்டர், ஃபார்மசியில் போய் எந்த மருந்து கேட்டாலுமே டைரெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்க சில இடத்துல. அதனால் இந்த வலி மாத்திரைன்றது வந்துட்டு ஒரு சிக்லெட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அது லாங் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடாது. வலி மாத்திரைங்கிறது வலி சிவியராக இருக்கும்போது ஒரு மாத்திரை எடுத்துட்டு அது ஏன் அந்த வலி வந்துச்சு, இல்லை அந்த வலி வந்துட்டு திரும்ப அதே மாதிரி வருதுன்னா, என்னடா அது மாத்திரை போட்டுமே வலி வருதுன்னா, அப்போ எதாவது பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தலைவலினாலே நீங்கள் ஒரு பிரெயின் டாக்டர் தான் பார்க்கணும், இல்லை தலைவலினாலே கேன்சர் டாக்டர், பிரெயின் கேன்சர் டாக்டர் தான் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃபேமிலி டாக்டர், ஜென்ரல் டாக்டர் பார்த்து, சார் எனக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி தலைவலி வருது, இந்த மாத்திரை எடுத்தேன் சரியாச்சு, ஆனால் இருந்தாலும் திரும்ப வருதுன்னு சொன்னிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணி, இல்லை அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைங்களோட டோசேஜை எவ்வளோ டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு. என்னென்னா, இந்த மாத்திரைங்களாம் வந்துட்டு பெயின் த்ரெஷ்ஹோல்டுன்னு இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஒரு மாத்திரை வேலை செய்யும். நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா டோசேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சாதாரண வலிக்கு சாதாரண மாத்திரை வேலை செய்யாமல் போயிடும். அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாத்திரைங்களை ஆட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துடும்.
0: இது மற்ற வலிகளுக்கும் சேர்த்து,
1: எல்லாத்துக்குமே, இது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் சேர்த்து தான். நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஜுரம் தொண்டை வலி வந்தாலே ஒரு அசித்ரால் டேப்லெட் எடுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: இப்போது இந்தியாவில் பெரிய ப்ராப்ளமே ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த மாத்திரைங்களாம் ஒரு ஒரு மருந்தாக நமக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் ஆகிட்ருக்கோம். நமக்கு வரக்கூடிய பாக்டீரியா வந்துட்டு அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிட்ருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு கண்மூடித்தனமாக நம்ம நிறைய பேர் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் மாத்திரைங்களை யூஸ் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி உடனே வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு நல்லது? இப்போ ஒரு நேயர் கூட சொன்னாங்கல்ல, நான் வந்து இத்தனை வருஷமாக போகவே இல்லைன்னு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க.
1: எந்த கேன்சராக இருந்தாலுமே, எந்த வியாதியாக இருந்தாலுமே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறோமோ, எவ்வளோ சீக்கிரம் அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். இது சுகருக்கும் பொருந்தும், பிபிக்கும் பொருந்தும், கேன்சருக்கும் பொருந்தும். கேன்சர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது குணப்படுத்துறதுக்கான பர்சன்டேஜ் 100% இருக்குது. இதுவே ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது அது ஒரு 10% ஃபால் ஆகுது. இதே நீங்கள் நாலாவது ஸ்டேஜ், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் போயிட்டிங்கனாலே குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்துட்டு பல மடங்கு கம்மியாகிடுது. அப்

0: வந்துட்டு அந்த வியாதியை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கே தவிர அதை குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அது மாறிடுது. அது மாறுறதுக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாளில் மாறப்போகிறதில்ல. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் எந்த இடத்துல இருந்தாலுமே அது ஒரு ஃபோர்த்து ஸ்டேஜாக மாறுறதுக்கு சில மாதங்களோ சில வருடங்களோ ஆகலாம். ஸோ அந்த மாதங்களோ வருடங்களுக்குள்ளே எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா நம்ம அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் இல்லை தேர்ட் ஸ்டேஜோட எண்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை.
1: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் வராரு. வணக்கம் ரெயின்போ, இனிப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க மேம்?
2: வணக்கம், ஆவடியிலிருந்து நான் பேசுறேன்.
1: பேசுங்க
2: டாக்டர், பேசலாமா?
0: வணக்கம்மா. வணக்கம்மா.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து சைக்கலாஜிக்கல், அதாவது எங்க அக்கா பையன், ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா வந்து வேற ஊர்ல இருக்காங்க, அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்?
0: ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா மைக்ரைன்ஸ் வரலாமா? எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது லைட், சில பேருக்கு வந்துட்டு சினிமா தியேட்டர்ல உட்காரும்போது ரொம்ப பிரைட்டான சீன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைவலி உண்டாகும். சில பேருக்கு ரொம்ப சவுண்டு, ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறாங்க, பாட்டு கச்சேரிக்கு போகிறாங்க, அங்கே வந்துட்டு ஸ்பீக்கரில் ரொம்ப சவுண்ட் கேட்டால் தலைவலி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபிசிக்கல் காசஸ் இருக்கிற மாதிரி சில டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ், ரொம்ப மனசை போட்டு குழப்பிகிட்டே இருக்கும், ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது மைக்ரைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
2: அதுதான் அதுக்கு நாங்கள் கேட்டுட்டு, இது சும்மா இவை மைக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாள் அப்படி சொல்கிற உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாதுன்னு, அப்போது தப்பு தான் இல்லை?
0: ஆமாம், இருக்கலாமா? இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு மனநிலம் சம்மந்தித்த எந்த விஷயமா இருந்தாலுமே அதை தட்டி கழிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம என்கிட்ட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது அப்படின்னு நம்ம தட்டி கழிச்சிரும். அப்படி இல்லை, ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பர்சீவ் பண்ணுற விதமும் அதை தாங்கக்கூடிய அந்த சக்தியும் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறதே அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உலகமாக மாறிட்டோம் இப்போது. முன்னாடி மாதிரி எல்லாருமே எல்லோரு கூட உட்காந்து எல்லாமே பேசுகிறதில்ல, எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் பிஸியாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே உண்டு. அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க ஹெல்ப் கேட்கும்போது அவங்கள வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை.
2: ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க் யூ,
0: தேங்க்ஸ்
1: எல்லாம். நன்றிமா, நன்றி. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை கட்டி தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் தீபக் ராமமூர்த்தி அவங்க கூட தான் நம்ம வந்து லைவ் பேசிகிட்ருக்கோம். ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-0554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க சார்?
3: நான் ராணிப்பட்டி மாவட்டம் மாங்கக்கும் கிராமத்துலேருந்து பேசுகிறேன், ஹரிபாபு.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார்.
3: ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க. வணக்கங்க.
3: ஐயா, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. ம், இந்த கையில் கட்டி மாதிரி வந்து.
0: கையிலங்களா?
3: ஆமாங்க, பாதி முட்டிக்கும் அந்த கை விரல்கள் இருக்கு, அதுக்கு நடுவில்.
0: ஓகேங்க, அதை செக் பண்ணி பார்த்தீங்களா? சத பரிசோதனை அந்த மாதிரி பண்ணி பார்த்தாங்களா?
3: வேலூர் மருத்துவமனையில் பண்ணாங்கய்யா, அதை வெட்டி எடுத்து பயோப்சி பண்ணாங்க.
0: சரிங்கய்யா.
3: அது பண்ணிட்டு அண்ணா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டாங்க, காஞ்சிபுரம்.
0: ம், ஓகேங்க.
3: அந்த காஞ்சிபுரம் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த திரும்பியை அந்த கொஞ்சம் கட்டி எடுத்து அந்த ஒரு மேலிகன் சர்கோனா, சுலைமர் மோர்லை சர்கோனான்னு சொல்லுவாங்க.
0: ம், ம், பக்கத்துல நெறிக்கட்டிங் எதா இருக்கா இல்ல அந்த சதையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், கதிர்வீச்சு சிகிச்சை வந்துட்டு சில நாட்களுக்கு கொடுப்பாங்க, வாரத்துல 5 மாதிரி கொடுப்பாங்க. சரிங்க.
3: இப்ப ஆனா காயம் கொஞ்சம் வேணும், இப்பதாங்க ஆறுச்சு. 5 திருப்பி அட்மிட் பண்ணிருக்கேன், இப்ப ரேடியேஷன் குடுக்கணும்னு சொல்றாங்க கதிர்வீச்சு.
0: ஆமாங்க.
3: அது இப்ப ரணம் ஆறாம குடுக்கலாங்களா? ஒன்னும் பாதிப்பு வராது
0: இல்லைங்க. கண்டிப்பா உங்களுக்கு கதிர்வீச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு வந்துட்டு சில புண்ணுங்க வந்துட்டு ஆறாத மாதிரி நமக்கு தெரியலாம். ஆப்ரேஷன் பண்ண, அறுவை சிகிச்சை பண்ண அந்த டாக்டருங்களும், கதிர்வீச்சு ஆரம்பிக்க போகிற அந்த டாக்டருங்களும் செக் பண்ணிவிட்டு புண்ணு ஆறியிருந்தால் தான் கண்டிப்பாக கதிர்வீச்சு ஆரம்பிப்பாங்க. புண்ணு ஆறாத இடத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பர்செப்ஷன் வந்துட்டு அந்த புண்ணு ஆறாத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா ஃப்ளாப் வச்சுருப்பாங்க, சதை வந்துட்டு மாற்றிருப்பாங்க, அதனால் நமக்கு அப்படி தெரியலாம். பட் அது ஹெல்த்தியாக இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க கதிர்வீச்சு வைக்க மாட்டாங்க.
3: சரி, அதுதான் 30 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாங்க.
3: வாரத்தில் 5
0: 6 வாரத்துக்கு.

0: கொடுப்பாங்க. சில பேருக்கு அது கூட சேர்த்து கீமோதெரப்பி மருந்து கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் அது தராமல் கூட இருப்பாங்க.
1: என்ன ஸ்டேஜ்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, மட்டும் சொல்லலை. ஆனால் பேலிஸில் த்ரீ ஃபோர் மீட் சரி போனா அப்படின்னு ரிப்போர்ட்டில் மட்டும் பார்க்க.
0: சரிங்க சரிங்க,
1: தாராளமாக
0: கொடுக்கலாங்க. உங்கள் உங்கள் சிகிச்சை பண்ணுற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணா கேன்சர் சென்டரில்.
2: நன்றி நன்றி சார், நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க சார்?
3: குமார் பேசுகிறேன் மேடம், ரெடி ஃபார் கோன்மேட்டில் குமார் பேசுகிறேன்.
2: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க.
3: டாக்டர்
0: வணக்கம் சார்.
3: தலைவலி வருது, ஏன்னா ஒத்த தலைவலி வருது டாக்டர். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளியெடுக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ வச்சுட்டு கிளாஸ்ல வச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த தலைவலி எடுக்கிற இடத்துல வந்து வச்சோம்னா அப்படி சிரமமா இருக்கு. அப்புறம் பார்த்தா இதாகுது.
0: டீல
3: பாத்தீங்கன்னா காலையில மணி ஒரு 6 மணிலிருந்து ஒரு 12 மணி வரைக்கும் சாம வெளியே வருது டாக்டர்.
0: தினம் இருக்குதுங்களா?
3: போய் பாத்துருக்கான், செஞ்சிருக்கான், டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, அதுவும் வந்து சரியாகல. அது என்ன
0: தினமும் அதே மாதிரிதான் இருக்குங்களா? எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கு, இல்ல எத்தனை மாசமா இருக்கு?
3: அது வந்து ஒரு வாரமா இருக்கு, அது மாதிரி போட்டு இதாகிவிடும். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வாட்டி வருது டாக்டர். அது
0: ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரம் இல்ல 10 நாளுக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீசனல், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் இந்த மாசங்கள்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும், ரொம்ப வெயில்ல சுத்துறதுனால இருக்கலாம், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது மாற்றங்கனால இருக்கலாம். வலி வந்துட்டு உங்களுக்கு மாத்திரை எடுத்துமே சரியாகலைன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட போய் நீங்க வலி மாத்திரை கொடுத்தீங்க, நான் வலி மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களே செக் பண்ணி பாத்துருவாங்க. அது கூட வந்துட்டு உங்களுக்கு கண் பார்வை மங்களா இருக்கிறதோ இல்ல வாந்தி வரதோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா? தலைவலியோட சேர்த்து அந்த மாதிரிலாம் இல்ல. கண்ணாடி போட்டிருக்கீங்களா?
3: கண்ணாடி போடல டாக்டர்.
0: சரிங்க, ரைட்.
3: கண்ணாடிலாம் போடல.
0: சரிங்க, கண் பார்வையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துருங்க. சில வாட்டி கண் பார்வையில வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தா கூட ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
2: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க சார்?
4: நான் திருவிட்டூர்லேருந்து சம்பந்தமூர்த்தி பேசுகிறேன்.
2: ஓகே சார், உங்களோட கேள்விகளை சார் டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: வணக்கங்க. வணக்கங்க
4: சார், எனக்கு திடீர்னு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வராமல் போயிடுச்சு.
2: உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார் கொஞ்சம்.
4: சரி. சுத்தமா எனக்கு பேச்சே வராம போச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு
0: முன்னாடி.
4: இப்ப ஓரளவுக்கு எனக்கு பேச்சு வருது. பக்கத்துலயே ஒரு டாக்டர் கிட்ட பார்த்தேன்.
0: சரிங்க சார்.
4: கை ஓரளவுக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு, அது எதனால சொல்ல முடியல.
0: இல்ல சார், இப்போ உங்களுக்கு கை கால்லயும் வீக்னஸ் இருந்துச்சுங்களா? பேச்சு திறன்
4: வீட்டுல வேலை செய்யுமா ஒரு டெஸ்டர் வச்சு இது
0: பண்ணிட்டு
4: பையன் போன் பண்ணா இந்த தொண்டை வந்து ஸ்பீச்
0: சுத்தமா வரல. இல்ல சார், நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது கண்டிப்பா மூளை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை தான். அந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த வீக்னஸ் உண்டாக்கி இருக்கு கையில. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேச்சு திறனையும் சடனா நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்க டாக்டர் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாருங்களா? அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி இருக்குதுங்களா?
4: சுகர்லாம் இல்ல, முந்தா நாள் கூட சுகர்.
0: பிபி ஜாஸ்தியா இருக்கா இல்ல பிபி நார்மலா இருக்கா?
4: பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒண்ணும் இல்ல,
0: ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, அதாவது மூளைக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் சார், முடி அளவு தான் நீ அகலத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மூளைக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் அந்த இடம் சரியாக வேலை செய்யாது. அதோடய வெளிப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு கை கால் விழுறதுலையோ இல்லை பேச்சுத்திறன்லையோ எந்த இடம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரத்த ஓட்ட பிரச்சனையாக இருந்திருக்கும், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்துருப்பாங்க, அந்த கட்டி வந்துட்டு ரத்தம் கட்டியிருக்கும்.
4: மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இப்போ சாப்பிட்டுக்கிறேன், இப்போ ஒன்று 1 மாதம் சாப்பிட சொல்லிக்கிறேன்.
0: மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ செக்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி, அதாவது கை கால்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஸ்பீச் ஃபிசியோதெரப்பி, பேச்சு திறனுக்கும் ஃபிசியோதெரப்பி இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூவ்மெண்ட்ஸ் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லாததுனால அந்த இடம் பாதிப்பு அடைஞ்சிருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்படுத்திடலாம் சார்.
3: அன்னைக்கு

0: சுத்தமா இல்ல சார். ஊசி முட்டை ஒன்னு போட்டாரு பேக்ல. அடுத்த நாள் வந்து ஓரளவுக்கு இப்ப நல்லா
1: இம்ப்ரூவ்மெண்ட்
0: வந்துச்சு. இப்ப பேசுற பேச்சுதான் இன்னும் சரியா வரல.
1: அதே மாதிரி அடுத்த வாட்டி இன்டர்வியூக்கு வரும்போது நீங்க இதை விட நல்லா பேசுவீங்க சார், கவலைப்படாதீங்க.
0: நான் இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நம்பர்.
1: சரிங்க,
0: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி சார்.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
1: வணக்கம்,
2: யாரு இங்க பேச?

0: கண்டிப்பா வந்துடும் சார். நீங்க உங்க டாக்டரோட அட்வைஸ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மருந்துங்க கரெக்ட் டைம்ல எடுத்துக்கோங்க.
1: எனக்கு 65 வயசு ஆகுது.
0: வெரி குட் சார், எல்லாமே நல்லபடியா நடந்துடும்.
2: கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லதா நடக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
3: என் பேர் அனோஸ்ங்க.
2: ஓகே சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: வணக்கம் சார். வணக்கம்.
3: இல்ல டாக்டர், வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்
3: டாக்டர். ஒரு சின்ன கொஸ்டின், டாக்டர் பி ஆர் பி ராமமூர்த்தி இருந்தாரு இல்லைங்களா, நியூரோ சர்ஜன்.
0: ஆமாங்க சார்.
3: நீங்க அவருடைய டிசெண்டன்ட்ங்களா, அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு?
0: இல்லைங்க சார், பி ராமமூர்த்தி சார், நான் பில்ராத் ஹாஸ்பிட்டல்
3: இருக்கேன்.
2: ஓகே சார், இப்போ பிரெயின் டியூமரோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேஷண்ட் வராங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்னா? என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு சார்?
0: இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோய் நிபுணர்மா. ஸோ எந்த பேஷண்ட்டுமே எங்களை தேடி வரப்போறதில்ல அந்த பிரெயின் சிம்டம்ஸ்க்காக. அவங்க ஃபர்ஸ்ட் தேடி போகிறது அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியனை தேடி போவாங்க, இல்லை ஒரு நியூரோ டாக்டரை பார்ப்பாங்க. பிரெயின்கான சம்மந்தப்பட்ட நியூரோ சர்ஜன் இல்லை நியூரோ ஃபிசிஷியன். அவங்க பார்த்துட்டு அவங்க எம்ஆர்ஐ எடுத்துட்டு அந்த கட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ தான் எங்களை வந்துட்டு கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை காட்டி ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஓகே இந்த கட்டி வந்து இந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் பயோப்சி மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சத பரிசோதனை பண்ணிட்டா அந்த சத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது மேற்கொண்டு அதில் வேற என்ன ரிப்போர்ட்டிங் எங்களுக்கு தேவை, என்ன டெஸ்டிங் எங்களுக்கு தேவை அப்படின்றது நாங்கள் சொல்வோம். அதை தவிர சில வாட்டி அந்த எடுத்த எம்ஆர்ஐ தவிர எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு ஸ்கேன் கேட்போம். சத பரிசோதனை ரிப்போர்ட், எம்ஆர்ஐ, எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இந்த மூணுமே இருக்கும்போது இந்த நியூரோ சர்ஜன்ஸ் அந்த டீம் கதிர்வீச்சு பண்ணுற நாங்கள் கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டி இந்த சைஸில் இந்த இடத்துல இதுக்கு என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது டிசைட் பண்ணோம். அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தால் அது செய்கிறது தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அது இன்கேஸ் பண்ண முடியாத சூழல் இல்லை வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது முழுமையாக எடுக்க முடியல, சேஃபாக எடுத்துட்டோம், மேக்சிமல் சேஃப் ரிசெக்ஷன் சொல்லுவாங்க, மேக்சிமமாக சேஃபாக எடுத்துட்டோம், ஆனால் அதே மீறி கொஞ்சம் மீதம் விட்டுருக்கோம், இல்லை டியூமரை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது ரொம்ப ஹை கிரேட் டியூமர் அப்படின்னா அந்த இடத்துல கதிர்வீச்சை நம்ம யூஸ் பண்ணோம். சில சில கட்டிங்கை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாத சில கட்டிங்களை கதிர்வீச்சு குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் கொடுத்து அந்த கட்டியை கரைக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், அதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்துருச்சு. 30 கதிர்வீச்சு இல்லை 25 கதிர்வீச்சுலேயே
2: தொடர்ந்து
0: வாரத்துக்கு 5 மண்டே டு ஃப்ரைடே பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகவே போகிறதில்ல. டெய்லி வரப்போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்
2: ட்ரீட்மெண்ட்டுக்கு.
0: வலி எதுவும் இருக்காது, அவங்களால அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கதிர் அலைகள் எப்படி சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறீங்களோ அதே கதிர் அலைகளை பல 1,000,000 பவர்ஃபுல்லாக்கி இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். எங்கே அந்த டியூமர் இருக்கோ அது கொடுக்கும்போது சுற்றி இருக்கிற எந்த பகுதிகளும் அஃபெக்ட் ஆகாமல் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு.
2: சூப்பர் சூப்பர்.
0: ஸோ மூளையோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு டியூமருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கு டோஸ் கம்மியாக போகிற மாதிரி.
2: ஸோ
0: அவங்களோட மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்பீச், அதாவது பேசும் திறன், காது கேட்கும் திறன், கண் பார்வை எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் அவங்க நடக்கிற அந்த பேலன்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் அந்த ட்ரீட்மெண்ட்டை சேஃபாக கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக மாறுது, எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் சேர்த்து தான்.
2: ஓகே சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஓகே சார், அந்த சதைப்பகுதியை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்களா, அந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி சார் நடக்கும் அது?
0: அது வந்துட்டு ஸ்டீரியோ டாக்டிக் பயோப்சின்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது பேஷண்ட்டை ஃபுல்லாக இம்மொபைல் ஆக்கி அனஸ்தீஷியா கொடுத்து எந்த இடத்துல டியூமர் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த எம்ஆர்ஐ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே டியூமர் வந்துட்டு இந்த சைடு இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருக்குது. அந்த லொக்கேஷனை எந்த இடத்துல போனால் மினிமலாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரேடியாலஜிஸ்ட், டயக்னாஸ்டிக் ஸ்கேன் பண்ணுற டாக்டரும் நியூரோசர்ஜனும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்கல், அதாவது மூளையை சுற்றி இருக்கிற அந்த எலும்பு ஸ்கல்லை வந்துட்டு நிறைய போர்ஷனை உடச்சி எடுத்து பயோப்சி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு சின்ன ஹோல், பர் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாக ஒரு நீடில் அமைச்சு கூட இப்போ வந்துட்டு பயோப்சி எடுத்துட முடியும் கம்ப்ளீட்லி. அது பெயின்லெஸ் தான், ஏன்னா பேஷண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அனஸ்தீஷியல் இருக்க போகிறாங்க. முக்கியமான விஷயம் அவங்க அசையாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்கள இம்மொபைல் பண்ணிவிட்டு அது கரெக்டாக பண்ணுவாங்க.
2: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். ஆக்சுவலாக இந்த டாக்டர் இன்னைக்கு கான்வர்சேஷன் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டாக்டர். ஆக்சுவலா
2: என்
1: பேர் முரளி ராமபுரம். ஆக்சுவலா
2: ஓகேங்க சார்.
1: சார் ஆக்சுவலா என்னன்னாக்கா, இந்த எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ரிலேட்டிவ் இஷ்யூ தான். ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திடீர் நைட்டு வந்துட்டு ஸ்லீப்பிங் க்ரௌண்ட் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் ஆச்சு. லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே வலி, பயங்கர வலி இருக்குல்ல. ஆக்சுவலா
2: லெஃப்ட் சைடு ஹெட்ல சொல்றீங்க, தலைவலி சொல்றீங்க?
1: ஆமாம் சார்.
2: சரிங்க சார்.
1: அது ஆல்ரெடி இந்த பெயின் டேப்லெட் போட்டுருக்கேன். இந்த கொஞ்சம் ஹெல்த்து பெயின் டேப்லெட் போட்டுக்காங்க. கொஞ்சம் ஸ்லீப்பிங் கொஞ்சம் நைட்டு 1 மணி 2 மணி அவன் தூங்குறதுக்கு. ஆக்சுவலா
2: ரெகுலராகவே லேட்டாக தான் தூங்குறீங்களா சார்?
1: அது வரைக்கும் சார் தூக்கம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. 1 year அப்படியே இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 11 o'clock ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: சரிங்க சார்.
1: ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா இந்த தூக்கம் வந்து அந்த மாதிரி 1 o'clock தூங்குறதுனால ப்ராப்ளமானு தெரியல
2: சார். நீங்க
1: கேன்சரை பத்தி நீங்க சொல்லிட்டு
2: பதில் சொல்லிடுறேன். தூக்கம் என்றது ஒரு ஒரு மருந்து மாதிரி சார். தூக்கம் என்றது இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, தலைவலிக்கு மட்டும் இல்லை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தூக்கம் ஒரு மருந்து மாதிரி. தூக்கம் அடிக்குவேட் ஸ்லீப் அட் த ரைட் டைம், டீப் ஸ்லீப் போனாலே உடம்புக்கு நம்ம வந்துட்டு டைம் தரும், உடம்பே உடம்பை ஹீல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அடிக்குவேட் ஸ்லீப் நமக்கு கரெக்டான டைமில் டெய்லி இல்லாமல் டெய்லி லேட்டாக தூங்குறதுன்றது பாடி மேலே
1: டைம் இல்லை. உங்களுக்கும் சாரி ஒரு கொஸ்டின் சார், இந்த சொன்னீங்களா சார், இந்த ஸ்லீப் போனீங்களா அது காரணம் வந்து பெயின் சேர்த்துல பெயின் இருக்கிறதுனால ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டால் ஓகேவா? அது ஆக்சுவலாக
2: நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எதனால பெயின் வருது, அந்த பெயினோட ரீசன் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும் சார். ஸ்லீப்பிங் டேப்லெட்ன்றது ஒரு ஒரு பர்மனெண்ட் தீர்வு கிடையாது, அது ஒரு டெம்பரரி தீர்வு. கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை வந்து அது மேம்படுத்தும். ஆனால் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டுமே நீங்கள் அந்த எதனால் அந்த பெயின் வருதோ அது சரி பண்ணாமல் வெறும் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தால் ஸ்லீப்பிங் டேப்லெட் டோஸை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. லாங் டைமாக
1: கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சார் பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிட்டுருக்காங்க எனக்கு.
2: வெரி குட் சார்.
1: பட் ஆனால் இந்த கேன்சர் டெஸ்ட் வந்து நான் எடுக்கிறேன். பட்
2: கேன்சர் டெஸ்ட்ன்றது சார் உங்களுக்கு வம்சாவளியாக தாத்தாக்கோ இருக்குது அப்பாக்கோ இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டரல் செக்அப் பண்ணிவிட்டு மாஸ்டரல் செக்அப் கூடயே உங்கள் வயசுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸோட டெஸ்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் கேட்கணும், கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு கேட்கணும். அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பண்ணாலே ஆரம்ப நிலையிலேயே ஒரு இன்ஃபேக்ட் வந்து கேன்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேன்சராக மாறலாம், கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடும்.
1: அப்படி ரெண்டு ஆர்கன்ஸ்ல கூட இருக்கலாம்.
2: ஆமாங்க சார். நீங்கள் ஜென்ரலாகவே இப்போ மென்னுக்குன்னு கேன்சர் செக்அப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குடலை செக் பண்ணுவாங்க, கணையத்திலேருந்து வரக்கூடிய செக் பண்ணுவாங்க, ப்ராஸ்டேட் உறுப்புன்னு ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அதில் வரக்கூடிய கேன்சருக்கு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரியே பண்ணிடுவாங்க சார். இருக்கும் சார். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாஸ்டரல் செக்அப் கேட்கும்போது கூட சேர்த்து கேன்சருக்கும் எனக்கு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க சார்.
0: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கால சிநேயர்களோட சந்தேகங்களை வந்து கேட்டாங்க. நீங்களும் ரொம்ப அழகாகவே பதில் சொல்லி அவங்களோட விளக்குனீங்க. நானுமே நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுடைய நேயர்களுக்காகவும் எங்கள் ஸ்டுடியோக்காக எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சந்திப்போம்.
2: கண்டிப்பாங்க. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நிறைவாக சொல்ல வேண்டியது வந்து யாருமே பயப்பட வேணாம், விழிப்புணர்வோடு இருங்க. அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அலட்சியப்படுத்தாமல் அதை இமீடியட்டாக செக் பண்ணிவிடுங்க.
0: ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து 3:57 ஆயாச்சு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம யார்கிட்ட பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை கட்டி தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் தீபக் கிராமமூர்த்தி அவங்க கூட தான் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இதோட நிறைவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நிறைவு பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு கிளம்புறது வந்து ஆர்ஜே கவிதா. ஸோ 4 PM உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நிகழ்ச்சியோடைய நிறைவு பாட்டாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் படத்துலேருந்து தான் ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவனே அப்படிங்கிற பாட்டு. கேட்டு இணைந்துங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே கிளமி சமதுள்ளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இதே ஃபன் பண்ணலாமா ஷோல. அதாவது உங்களுக்கு ரெக்க முளைச்சா எங்கெல்லாம் பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஊராக பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்களா, பாவம் பக்கத்தில் இல்லாததுனால தானே தூரத்தில் பறந்து பறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மாதிரி ஒரு டாபிக், ஆனால் பறவையை வச்சு இல்லை ரெக்கையை வச்சு இல்லை. என்னென்னா ஏதாவது ஒரு ஊரை உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கலாம், இல்லை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கலாம், ஒரு பிடிச்சவங்க இருக்கிற ஊராக இருக்கலாம், அந்த ஊரை வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கணும் அப்படி ஒரு மாத்திரை சக்தி மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஊரை வந்து மாத்தி வைப்பீங்க அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கு உங்க நேயர்கள்ட்ட வந்து நம்ம கேட்டிருக்கோம், கேட்க போற கேள்வி. ஒன்றும் இல்லை, பிடிச்ச ஊரை ஏதோ ஒரு ஊரை உங்கள் பக்கத்தில் மாற்றி வைக்கிற சக்தி உங்கள்கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் உடனே வந்து அந்த ஊரை மாற்றி வைக்கணும்னா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நேயர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986006038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986006038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ நம்பர் சொல்லி முடிக்கல, பாட்டு போடலான்னு திரும்பி பார்த்தா இந்த சைடு காலசர் வரிசையாக வந்துட்டே இருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: கும்போணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன்.
0: ஆஹா, சரி சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஊரை வந்து உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சிருச்சுன்னா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க சார்?
1: நான் வந்து திருச்சிங்க.
0: சரி,
1: திருச்சி சிவங்கராஜர் இருக்காரு, திருச்சி ஆல்டி ரெடியா இருக்கு.
0: ஓகே,
1: அந்த அப்படியே வந்து நான் திருப்பி வச்சுங்க.
0: இல்லங்க, உங்களுக்கு கேள்வி புரியல, எந்த ஊரை வந்து உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைப்பீங்கன்னு கேக்குறேன்.
1: நன்றி,
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச ஊரு உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கலாம், எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க? ஓகே, அம்மா ஊர் பக்கத்துல இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
2: நான் திருவள்ளுவர் நகர்ல இருந்து ராசு பரமானந்தம் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், உங்களை மாதிரி.
0: ஓ சூப்பர் சூப்பர், நான் நல்லா இருக்கேன், நீங்க சொல்றீங்க. ஓகே சார், சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க?
2: இப்ப அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம்
0: என்னது என்னது
2: குற்றாலம், குற்றாலம்.
0: ஓ குற்றாலம்,
2: அவ்வளவு அருமையா இருக்கும்.
0: எந்த எந்த ஊர் சார் சொன்னீங்க நீங்க?
2: எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பக்கத்துல ராஜாபட்டி கிராமம்.
0: அங்க ரொம்ப வெயிலா இருக்கு போல.
2: ஆமா வெயிலா இருக்கு, அந்த கார்ல வந்து எங்க ஊர் வரைக்கும் உடம்பா இருக்கும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார் சூப்பர். அடிக்கிற வெயிலுக்கு வந்து
2: ஆமா
0: ஓகே,
2: புளியல போட நல்லா இருக்கும், கார்ல காத்து அவ்வளவு இதமா இருக்கும்,
0: பக்கத்துல இருக்கிறதுனால அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துடலாம்.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்,

0: வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்த கந்தசாமி.
0: சொல்லுங்க சார், ஏதாவது ஊரை ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கலான்னு ஒரு சக்தி ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க?
1: திருப்பதி கொண்டு வச்சுக்கோங்க ஊர் பக்கத்துல.
0: ஏன் சார் இப்படி?
1: திருப்பதி தான் நிறைய பணம் கொட்டுது. அந்த மக்கள் இங்க உதவி பண்ண நிறைய பேருக்கு.
0: ஓ, உதவி மனப்பான்மையோட செயல்படலாம் நினைக்கிறீங்க?
1: ஆமா, அங்க வர வருமானத்தெல்லாம் மக்களுக்கு, பொது மக்களுக்கு சேவை செய்து ஏதாவது ஒரு உதவி இல்லாத பணம் கொடுக்கலாம், ஏதாவது கட்டமைப்பு வேலை செய்யலாம், வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்ல
0: கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல எண்ணமா இருக்கீங்களே, நல்ல எண்ணத்தோட இருக்கீங்களே, சூப்பர் சார்.
1: சுயநலம் கிடையாது எனக்கு, பொதுநலம் தான்.
0: சூப்பர் சார்,
1: நன்றி நன்றி,
0: வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: முங்கம்பாக்கம் டேங்க் பேன் தோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார். சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க?
2: அப்படியா?
0: அப்படியா? அப்படிதான்.
2: அந்த அளவுக்கு எனக்கு பவர் இல்லையே.
0: இல்ல சார், பவர் இப்ப நான் குடுக்கறேன், அந்த பவர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
2: அப்படியா?
0: அப்படிதான்.
2: அப்படின்னாக்கா பரலோகத்துல இருந்து இந்த வீடு வரும்.
0: எது?
2: பரலோகம்.
0: ஏன் சார் இந்த ஒரு பேச்சு?
2: செத்த பிறகு நரக லோகத்துக்கு போகாம சொர்க்க லோகத்துக்கு போகணுமா?
0: சொர்க்க லோகத்துக்கு போகணும்.
2: ஆமா.
0: சோ நீங்க வந்து நிலப்பரப்புல எல்லாம் நீங்க மாத்த மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டா வந்து சொர்க்க லோகம் தான்.
2: அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் பாத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, என்ன நேரம் சொர்க்க லோகம் அனுப்பிடுங்க.
0: நன்றி சார், நன்றி சார்.
2: நன்றி மாதா.
0: நேரம் 4:09 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரை உங்கள் ஊர் பக்கத்தில் மாற்றி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அதை தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பிரியமுடன் படத்துக்காக ஒயிட் லக்கான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, எஸ் என் சுரேந்தரோட வாய்ஸ்ல, அறிவுமதியோட லிரிக்ஸ்ல, தேவாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: 1.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4:14 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேயர்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நம்பரை திருப்பியும் சொல்றேன், 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து என் கூட பகிர்ந்துக்கலாம். சோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம். ஜோலார்பேட்டை ஊசி நாட்டான் கிராமம் சஞ்சீவி பேசுறேன்.
1: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சிருச்சு இப்போ உங்களுக்கு, எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க?
2: அமெரிக்கா மாத்தி வைக்கணும் மேடம்.
1: அமெரிக்காவை எதுக்கு சார்?
2: அதுவும் கொஞ்சம் பணக்கார நாடு.
1: ஓஹோ, சரி சரி, ஓகே சார், நன்றி சார். வேற ஏதாவது ஊரு?
2: வேற ஒன்னு பிடிச்சதா திடீர்னு சொல்லிட்டா.
1: சரி சார், சரி.

0: சார், யோசிச்சு திருப்பி கூட கால் பண்ணுங்க. நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு ஊரை உங்க பக்கத்துல மாத்தி வைக்கிற, அதாவது உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சுன்னா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க?
1: நான் ஒண்ணும் மாத்த மாட்டேன், சென்னை தான் மாத்த போறேன்.
0: சென்னை கோயம்புத்தூர் பக்கத்துல மாத்திருவீங்க?
1: ஆமா, ஏன்னா மாசம் மாசம் எனக்கு ரெண்டு வாட்டி மாசம் மாசம் வந்துட்டு போற ட்ரெயின் பார்க் கிட்டத்தட்ட 10-20 வருஷமா செலவு பண்ணிட்டு இருந்தா வீடியோ கட்டிக்கலாம் அந்த அமௌண்ட். அதனால சென்னை கொண்டு நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, நான் டிராவல் பண்ண வேண்டிய மிச்சம், மாசம் மாசம் ட்ரெயின் ஃபேர் மிச்சம்.
0: மாசம் ரெண்டு டைம் தான் டிராவல் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா வீடியோ கட்டிருப்பேன்னு
1: சொல்றீங்க, எப்படி எப்படி புரியல?
0: இல்ல, மாசம் மாசம் ரெண்டு டைம் தானே நீங்க வந்து டிராவல் பண்றேன்னு சொன்னீங்க, அதை வச்சு வீடியோ கட்டிருப்பேன்னு சொல்றீங்களே?
1: ஆமா, 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, 20 வருஷமா?
2: சொல்லுங்க. ரயில வந்தனும், வந்துட்டு தாம்பரம் வந்துட்டு இது ஏர்போர்ட் வந்துட்டு அங்கிருந்து ஒரு மெட்ரோல ஏறி கோயம்பேடு போயிடணும். திருப்பி அதே மாதிரி போய் போய் வரலாம் மேடம். நல்லா காத்து வரும், நல்லா அங்க ஏரியா சூப்பரா இருக்கும்.
0: ஓகே, வேற எந்த ஊரையும் மாத்தி வைக்க ஆசை இல்ல உங்களுக்கு?
2: ஆமா, இதுதான் நல்லா இருக்குது, அங்கதான் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி போயிருக்கேன் மேடம் கோயில்கிட்ட, நல்லா காத்து, மரம் காட்சி எடிகளா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ஓகே,
2: நல்லா வீடுங்க சுத்தி நல்லா இருக்கு, அதனால அங்க போனா நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனி வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுங்க சார்?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்குமா.
0: சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஊரை வந்து உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற ஒரு சக்தி கிடைச்சிருச்சு இப்போ?
3: நீங்க பவர் கொடுக்குறீங்க எனக்கு.
0: இப்ப பவர் கொடுத்துட்டேன்.
3: திருப்பதி.
0: திருப்பதி? அது என்ன திருப்பதி, எதனால திருப்பதி?
3: ஜனவரி 5 எனக்கு டேட்டா 10.
0: ஓகே,
3: கம்பல்சரி வருஷம் வருஷம் போவான். அதே மாதிரி வருஷத்துல 3 டைம் 4 டைம் போயின்னே இருப்பேன். இப்ப இந்த கொரோனா டைம்ல இருந்து கொஞ்சம் சரியா போறதுல, நான் இப்ப கூட வருஷத்துக்கு 2 டைம் போயின்னு
0: இருந்தாங்க.
3: அதனால அது மேல எனக்கு ஒரு பற்றுமா, அந்த இடத்துக்கு போனா ஒரு தெய்வீக ஆன்மை, கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு உண்டு,
0: மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்றீங்க.
3: 69 வயசு.
0: ஓகே,
3: அதனால ஆன்மீகத்துல போட்டு பற்று, அதனால திருப்பதி வந்து எங்க ஊர் பக்கம் மாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டு
0: வந்துடுவோம். சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார்.
3: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி சார், நன்றி சார். சோ நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபா வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 4:21 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஜே கவிதா. நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஊர் இருக்கும், அந்த ஊரை வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் மாற்றி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டுருந்தேன். ஸோ நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டுக்கு அப்புறம் பேசினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை படத்துலேருந்து வந்தேண்டா பால்கார செம ஓய்வான பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4 எல்லாமே சமதுலு.

நேரம் 4:27 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரை உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாத்தி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம் மேடம், நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
0: நான் வந்து கனடா, கனடா வந்து எங்க ஊர் பக்கத்துல வச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
1: ஏன் அப்படி?
0: கனடா, ஏன்னா என் பொண்ணு நான் அப்ப பாத்துக்குவேன், பேரனை பாத்துக்குவேன்.
1: ஓ, பசங்க அங்க இருக்காங்க. ஓகே ஓகே.
0: பாத்து போயிட்டு பாத்து வந்துருவேன், பக்கத்துலயே இருக்கிறாங்க இல்லையா, போக முடியுமா? அதனால கனடாவை கொண்டு போயிட்டு எங்க ஊர் பக்கத்துல வச்சுக்குவேன்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி சார், நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரைங்க இது பேசுறீங்க சார்? திருப்பி சொல்லுங்க சார், புரியல.
2: காஞ்சிபுரம் தாயார் குளமேட்லேருந்து உமேஷ்.
1: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். நன்றி, நன்றி, நன்றி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எந்த ஊரை மாத்தி
2: வைப்பீங்க?
1: எத்தனை மரம் நட்டிருப்பீங்க இது வரைக்கும்?
2: மரம் நட்டிருப்பேன்.
1: சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கு நானே தனி கிளாஸ் தரேன் சார்.
2: நம்ம ஊர்ல யாரும் மரத்தையும் வளர்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல யாரும் பச்சை பச்சை வச்சிருக்கோம். நம்ம ஊர் பக்கம் வந்துச்சுன்னா பச்சை பச்சை இருக்கும், குளுக்குளன்னு இருக்கும், வெயில் கிதமா இருக்கும்,
1: குளுக்குளன்னு இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார், நிறைய மரங்கள் வழங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. யாருங்க இங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மக்களம் சிவகுமார்.
1: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
3: திருப்பத்தூர்
1: நன்றி சார், நன்றி சார். திருச்சி
4: அந்த காவிரி ஆறு இந்த பக்கம் ஓடிச்சா நமக்கு நல்லா, எங்க பக்கம் மரன்றதே இல்ல. அந்த காவிரி ஆறு ஓடிச்சு எனக்கு நல்லா, ரொம்ப ஆற்று தண்ணி போனோம், விவசாயம் பண்ணோம், நல்லா எங்களுக்கு காசு கிடைக்கும்.
1: விவசாயம் பண்றதுக்கு ஆசை உங்களுக்கு ரொம்ப?
4: ரொம்ப
1: சூப்பர் சார்.
4: அந்த காவிரி காசுதான் ரொம்ப ஆசை.
1: விவசாயம் பண்ணா காசு கிடைக்குன்னா அப்ப காசுக்கும் ஆசை, விவசாயத்துக்கும் ஆசை
4: தானே?
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி,
4: நன்றி, நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யாரீங்க இந்த பேசுறீங்க?
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து மேம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேங்க மேம்.
1: சொல்லுங்க மேம்.
5: டாக்டர் ஷோ சூப்பரா இருந்ததுங்க மேம், கேள்விகள் அருமையா கேட்டுட்டு இருந்தீங்க.
1: சூப்பர் சூப்பர், நன்றி, நன்றி, நன்றி. சொல்லுங்கமா, சொல்லுங்கமா.
5: எனக்கு வந்து இந்த மயிலாப்பூர்,
1: மயிலாப்பூர்
5: அந்த நம்ம ஆகாஷவாணி ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் கொண்டு வந்து எங்க பக்கத்துல வச்சுட்டாங்க.
1: ஓஹோ, நீங்க அப்படி பிளான் போடுறீங்க.
5: நேரா வந்து வந்து பேசிடுவேன்.
1: ஓ, ஸ்ட்ரைட்டாவே வந்து ஆப்போசிட்ல உட்காந்து மைக்ல பேசலாம்னு பிளானு?
5: ஒரு
1: வாரத்துல கிடைச்சிடும் மேடம், ஒரு வாரத்துல.
5: சூப்பர் டாபிக், தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ மேம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: ஓகே மேம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க சார்?
1: திருவாரூர் மாவட்டம். வளங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை சொல்லுங்க சார்.
1: கொடைக்கானல்
0: வலது சைடு, ஊட்டி இடது சைடு, அப்புறம்
1: இடது சைடு நடுவுல நம்ம ஊரு,
0: முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு.
1: இல்ல வேணாம், ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது, ஒரு ஆசைக்கு ஒரு அளவு வேணுங்க.
0: தத்துவம் தத்துவம்.
1: நாலு திசை இருக்குங்கிறதுக்காக நம்ம பாட்டா இதே செய்யக்கூடாது, ஏதோ வலது ஒண்ணு இடது ஒண்ணு. சரி,
0: ஓகே ஓகே சார்.
1: இங்கிட்டு போலாம். அதோட
0: ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்களே, மத்த ஊரை வந்து வேற இன்னொருத்தங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்க.
1: ஆமா ஆமா, ஏற்காடு இருக்கு, அதெல்லாம் வேணாம், யாராவது எடுத்துக்கிட்டோம்.
0: ஏற்காடு யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஊட்டி கொடைக்கானல் வேணும். உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஊரு உங்களோட பிடிச்ச ஊரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கிற ஊரா கூட இருக்கலாம். அந்த ஊரை வந்து உங்களுக்கு உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருக்கேன் நேயர்கள்ட்ட. நீங்க கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பர் கால் பண்ணி நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில 4:34 ஒரு பாட்டு ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அருணாச்சலம் படத்துலேருந்து அதாண்டா இதாண்டா அப்படிங்கிற ஒரு வைபான பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் வயசில் வைரமுத்தோட வரிகளில் தேவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே சம்மதோலு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 4:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. ஃபன் பண்ணலாமல எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரை உங்கள் ஊர் பக்கத்தில் மாற்றி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000328 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
1: பத்மாவதிமா
0: சொல்லுங்கம்மா.
1: கவிதாவுக்கு வணக்கம்மா.
0: கவிதாவுக்கு வணக்கம்மா. உங்களுக்கும் வணக்கம்மா. சொல்லுங்கம்மா.
1: வந்து எங்க ஊர் வந்து திண்டிவனம்.
0: சரி.
1: திண்டிவனத்தை தூக்கி வந்து திருவெற்றியூர் பக்கத்துல வைக்கலாமான்னு யோசனை பண்ணிங்கிறேன்.
0: நீங்க திருவெற்றியூர் பத்மாவதி தானே சொன்னீங்க?
1: நான் திருவெற்றியூர் பத்மாவதி, இங்கதான் இருக்கிறேன். 15 வருஷமா இங்கதாங்கிறேன்.
0: 15 வருஷமா?
1: ஆமா, சொந்த ஊரு திண்டிவனம். அப்பா கப்பா எல்லாம் அங்கதாங்க சொந்த வீட்டுக்குறாங்க. இங்க தம்பி வாட்டியாரம் இங்க. தம்பி வீட்டுல வந்து இங்க கேக்குறேன். பசங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் படிக்கிறாங்க. நான் 15 வருஷமா இங்கதான் திருவெற்றியூர் பத்மாவதின்னு தான் எனக்கு பேரு. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம்
0: திண்டிவனம் பத்மாவதினு மாத்திக்கலான் இருக்கீங்க.
1: திண்டிவனத்தை அப்படியே அழுக்க வந்து பக்கத்துல வச்சுக்கலாமான்னு பாக்குறேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.

0: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரா இருக்குது மேடம்.
1: நன்றி சார்.
0: சென்னையில் தாங்க முடியல, ஊட்டி கொடைக்கானல மாத்தி வைக்கலான்னு மேடம்.
1: ஊட்டி கொடைக்கானல் வந்து சென்னை பக்கத்துல மாத்தி வைக்கலான் இருக்கீங்க.
0: வாய்ப்பு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: காஞ்சிபுரத்துல இருந்து
1: சண்டை
2: போட்டுக்கிறீங்களே,
1: இங்கேயே வந்து ஏன் நீங்க மரங்கள் நட்டு வளர்க்க கூடாது?
2: நட்டு வச்சு நிறைய பேர் நடக்க நடுறாங்க, இருந்தாலும் வந்து அங்குள்ள இயற்கை வளம் பூ வளங்கள் அந்த மாதிரி ஏரி குளம் அந்த மாதிரி அங்க உள்ள இது இங்கேயும் இருக்கு.
1: குளுகுளோன்னு இல்ல.
2: ஆமா ஆமா, இயற்கை மலை மலை வளங்கள் அந்த இது வந்து இல்ல, அதனால அத கொடைக்கானல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.
1: அப்ப மலையை பேத்து வந்துடலாம்ல?
3: எல்லாம்
1: இறைவன் அருள். நன்றி சார், சொல்லுங்க சார், எந்த ஊரை வந்து உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைப்பீங்க சார்?
3: எனக்கு வந்து கோயம்புத்தூர் மேடம்.
1: கோயம்புத்தூர்.
3: கோயம்புத்தூர் கொண்டு வந்து வேலூர்ல வச்சிருந்தோம்.
1: கோயம்புத்தூர் வேலூர்ல வச்சிருந்தோம். ஏன் அப்படி?
3: என் பொண்ணு அங்க இருக்கா.
1: ஓ, பொண்ணு அங்க இருக்கிறதுனால. ஓகே ஓகே சார், நன்றி சார்.
3: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சொல்லுங்க.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி. ஒரு முறுக்கு வாங்குறதுக்காக வந்து நீங்க சென்னையில இருந்து சென்னை வந்து பக்கத்துல?
4: ரொம்ப ஆசை மேடம், மணப்பாறை முறுக்கு சாப்பிட ரொம்ப ஆசை, ஆனா முடியல சாப்பிட முடியல
1: சார். இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல சார், நீங்க ஆர்டர் போடுங்க
4: மேடம்.
1: இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க சார். நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன் பேரல மேடம்.
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், எந்த ஊரை வந்து உங்க ஊர் பக்கத்துல மாத்தி வைப்பீங்க?
5: எனக்கு வந்து திருச்செந்தூர் அதுக்கு எங்க பக்கத்துல வச்சுக்கணும் ஆசைப்படுறேன் மேடம்.
1: ஆஹா, எதனால அப்படி?
5: முருகன் எப்பயும் நம்மளோட இருக்கும்னு ஆசைப்படுறேன்.
1: முருகன் வந்து எப்பயும் உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா?
5: ஆமா.
1: சூப்பர் சார்.
5: திருச்செந்தூர் முருகன் மலையை மேல உள்ள பழனி மலை அந்த மாதிரி கோயில் எல்லாம் பக்கத்துல கொண்டாந்துட்டா நம்ம போறது ஈஸியா இருக்கும். ரொம்ப நாளாவது, ஒரு நாளாவது இங்க இருந்து போகணும்னா.
1: ஓகே, சாமியை தேடி நம்ம போகிறது இல்ல, இப்ப சாமியே நம்மள தேடி வருதுங்கிற மாதிரி
5: நம்ம தேடி வர போகணும்.
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார்.
5: வாய்ப்பு,
1: நன்றி சார், நன்றி, நன்றி. பாருங்களேன் நேயர்களுக்கு எப்படி எல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னு பாத்திட்டு, 4:47 எஃப்எம் ரெயின்போ 101.4 எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணலாமால ஏதாவது ஒரு ஊரை உங்கள் ஊர் பக்கத்தில் மாற்றி வைக்கிற சக்தி கிடைச்சா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுருக்கேன். ஸோ நேர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 அப்படிங்கிற 2 நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தித்த வேலை அப்படிங்கிற படத்துலேருந்து கோவப்படாதே முனிமா அப்படிங்கிற பாட்டு. சபேஷோட வாய்ஸில் பொன்னி செல்வன் வரிகளில் தேவோடைய சில வந்துட்டே இருக்கு. கேடி நேர்ந்தங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: இருக்கு ரெயின்போ 91.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் மாற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு சக்தி கிடைச்சிருச்சுன்னா எந்த ஊரை மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேயர்கிட்ட கேட்டுருந்தோம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவுக்காளர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ சைதாபுரம் ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா?
1: வாழ்த்துக்கள்
0: சார். அந்த மாதிரி வாழ்த்துக்கள். சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றி சார். சூப்பரா வந்து ஒவ்வொரு நேரம் வந்து அழகா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, மனசு வந்து வரமாட்டேங்குது இந்த இடத்த விட்டு போறதுக்கு. அதாவது நிறைவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறதான் வந்து நான் அப்படி சொன்னேன். சோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது ஆர்ஜே கவிதா. சோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் கவிதை படத்திலிருந்து ஆளான நாள் முதலா அப்படிங்கிற பாட்டு, புஷ்பவனம் குப்புசாமி அண்ட் சௌமியா ராவ் சேர்ந்து பாண பாட்டு, அகத்தியனோட வரிகள்ல இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உங்கள்கிட்ட பேச லோகேஷ் வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்டு நிறைய பாடல்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அடிப்பாடல்களாக கேட்க போகிறோம். அண்டு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேங்லேயா இருக்கட்டும், அண்ட் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க வந்து எல்லாருமே பேசும்போது வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு வகையான எனர்ஜியும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நீ இப்படிலாம் பண்ணியிருக்கலாம்ப்பா, நீ இப்படிலாம் பண்ணுறா, இப்படி பண்ணால் தான் உனக்குலாம் அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டூசி கீழே விழுந்தா முதற்கொண்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நபர்கள் யார், நம்ம கேங்லேயே அதிகமாக கருத்தூசி போடுற அந்த நபர்கள் யார், கருத்து சொல்கிற அந்த நபர்கள் யார், சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன அட்வைஸ், சின்ன சின்ன கருத்து கூட நம்ம வாழ்க்கையை எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர்கள் யார் அப்படின்றத கால் பண்ணி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986-0038. மறுபடியும் சொல்கிறேன், 0442986-0038 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் கருத்தூசி போடுற அந்த நபர் யார் அப்படின்றது தான் இங்கே சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பராசக்தி திரைப்படத்திலிருந்து நமக்கான காலம் அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. இந்த பாட்டை ஹரிச்சரண் அண்ட் நகாஸ் பாடியிருக்கிறாங்க, வேல்முருகனும் பாடியிருக்கிறாரு. அறிவு வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில். இப்போ இந்த பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: நேரம் 5:09 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, யார் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில இணைய போற முதல் நேயர், வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க உங்க பேர், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அப்படின்னு சொல்லி என்ன ஊக்கப்படுத்தினாங்க. இங்க இருந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் வெளிநாடு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இங்க ஒரு முன்னேற்றம் அடையும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வெளிநாடு
0: போனேன்,
1: யுஏஇ கண்டி துபாய் போனேன்.
0: சரி,
1: அங்க ஹார்பர்ல வந்து டாலியா இருந்தேன். கொஞ்சம் பொருள் சேர்த்தா கொஞ்சம் நல்லபடியா இருக்கேன்.
0: ஓகே, அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த கருத்து, அந்த ஒரு அட்வைஸ்னால இன்னைக்கு நான் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொன்னாரு. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: எங்கள் கண்ணன்,
0: சொல்லுங்க.
2: என்னை பார்த்தே சில பேர் ஓடுவாங்க.
0: ஏன்?
2: கவனிக்கவே மாட்டான்
0: என்ன கருத்து சொல்லி இருக்கீங்க?
2: இப்ப என்ன செய்வாங்க, சரி சரி கீழே பாய்ட்டு வருவாங்க, பைக்கில் போய் பைக்கில் போய் திருப்பி வேண்டாம், கொஞ்சம் மெதுவா போயிருந்தா இந்த அடிபட்டு இருக்கு மாட, அந்த மாதிரி சொன்னோம்னா இப்ப சொல்றது நம்ம வந்து காது குடுத்து கேட்டதானே.
0: சொன்னீங்க, இருந்தாலும் முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன ஒரு ஒரு நல்லதும் அவங்க வந்து வாழ்க்கையில உணரும் போது உங்க பெயரை சொல்லி இதே மாதிரி நம்ம வானொலியிலேயே சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்நிகழ்ச்சியில நேயர், அடுத்த நேயர், வணக்கம். யாரை இங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்க வாழ்க்கையில வந்து நீங்க கருத்தூசி போடுவாங்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து உங்களுக்கு நிறைய கருத்தூசி போட்டுருக்காங்களா?
3: கருத்தூசி எனக்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க.
0: சரி,
3: பெரியப்பா தான், அவர் தான் யூஸ்வலா கருத்தூசி கொடுப்பாரு. தேவையான விஷயங்களுக்கு எல்லாம் அவர் கருத்து அப்படிங்கறத சொல்லுவாரு. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை பயனுள்ளதா தான் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு சில சர்க்கல்கள் வரும் பொழுது அவர் சொல்லுவாரு, இந்த சர்க்கல் இதனாலதான் ஏற்பட்டது, நீ இதை இப்படி செய்ய அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அப்புறமா ஏதாவது ஒரு குட்டி விஷயம் நமக்கு கைக்கு வரல அப்படின்னா, இல்ல இதை பண்ணினது பிழைன்னு, அப்ப நான் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் எடுத்துப்பேன். அதனால அக்கறையாலதான் அந்த அட்வைஸ் கொடுக்கறாரு. அதுவும் அவர் சொல்லுவாரு, நீ இது பண்ணினது பிழை, இதை பண்ணினா உனக்கு கரெக்டா வரணும், அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் அத சாதனையும் புரிஞ்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்பவே கருத்தூசி கொடுத்து என்னை ஜெயிக்க வைத்தது என்னுடைய பெரியப்பா தான். அவர் பேர் வந்து ரமேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே, இதே மாதிரி நிறைய கருத்தூசிகளை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க ரமேஷ்குமார், வாழ்த்துக்கள். அண்ட்

0: இந்த ஒரு கருத்து மட்டும் சொல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு தீர்வும் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கும், நான் பேசின சந்திரசேகர் உங்களுக்கும். நிகழ்ச்சியில் நேயர் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க? ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: செங்கல்பட்டு ஐடி, பழனி.
0: சொல்லுங்கள் பழனி, ரொம்ப இது பைக்கில் போயிட்டுருங்களா? ஒரே நாய்ஸ் தான் கேட்குது.
1: இல்லை இல்லை இல்லை, டேபிள் ஃபோன் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு.
0: சரி சரி, ஓகே, சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து
1: நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் இருந்தேன். அப்போ வந்து மெட்ராஸ்லேருந்து SSN சுட்டு ஒருத்தர் நாராயண சார் ஒருத்தருக்காரு.
0: சரி,
1: அவர் அட்வைஸ் பண்ணார், நீ போயிட்டு வெளியில் வேலை செய்ய, டெய்லி வேலை செய்யற புத்தகத்தை டைட்ல எழுது, ₹1 வந்தா ₹10 வந்தாலும் ₹100 வந்தாலும் எழுது, ஒரு மந்த் கூட்டிப்பாரு, எவ்வளவு வருது பாரு, கம்மியா இருந்தா நான் தரேன், அதிகமா இருந்தா வச்சுக்கணும்.
0: சரி சரி,
1: அட்வைஸ் பண்ணதால எழுதி ஒரு 5 வரைக்கும் கஷ்டப்பட்டேன், 10 வருஷம் 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி.
0: அழகு அழகு. ஸோ அந்த உங்களுக்கு சொன்ன அந்த மெட்ராஸ்ல இருந்து கால் பண்ண நபருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். ஸோ கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. உங்க வாழ்க்கையில அதிகமாக கருத்தூசி போடுற நபர் யாரு? இல்லை வேற யாரெல்லாம் போட மாட்டாங்க, நான் தான் வந்து அதிகமாக எல்லாருக்கும் போடுவேன். அப்படின்னா அந்த உங்கள் வாழ்க்கைக்கு கருத்து சொல்ற அந்த நபர் யாரு? இல்லை நீங்களே கருத்து சொன்னாலும் தாராளமாக அதை கால் பண்ணி சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் கோவில் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, காலேஜுக்கு போவோம், அந்த படம் தான் கேட்க போகிறீங்க. கார்த்திக் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்துருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. ஃபம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் ஒரு கருத்தூசி போற நபர் யாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேயர் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மாயக்கணன் பேசுறீங்க.
0: மாயக்கணன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் கருத்தூசி போடுற அந்த நபர் யாரு?
1: என் தங்கச்சி தாங்க.
0: என்னென்ன கருத்துலாம் சொல்லி இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களுக்கு?
1: அதாவது நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சீக்கிரம் வரணும்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகும்போது கோளாற பார்த்து போகணும், ஒரு கால் மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க.
0: கண்டிப்பா அந்த சொல்ற கருத்தும் சரி, அந்த விஷயங்களும் சரி, சில பேர் அனுபவங்களால சொல்லுவாங்க, சில பேர் நடக்க போறத முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே வந்து தவறு இல்லை அப்படின்றத அழகா பதிவு பண்ணீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன். நீங்க ஆர்ஜி லோகேஷ் சார்?
0: ஆர்ஜி லோகேஷ் தான், சொல்லுங்க நீங்க.
2: ஓகே, என் பேர் கோயம்பேடு பார்த்திபன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு அதிகமா கருத்தூசி போட்டிருக்கா?
2: அது வந்து நான் சொல்லுவேன் சார், என் ஃப்ரெண்டுக்கு கருத்தூசி சொல்லுவேன், இப்படி எல்லாம் இருக்கணும்டான்னு. அவன் இன்னைக்கு நல்லா படிச்சு ஐடி கம்பெனி வாசர், ஆனா பொம்மர் விளையாடுவான், கில்லி இல்ல கோலி விளையாடுவான், அந்த கிரிக்கெட் விளையாடுவான், எல்லாத்துலயும் ஒரு ஆர்வம், ஆனா படிக்க மாட்டான், கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் அவனுக்கு நான் சொல்லுவேன், அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணி சொல்லுவாரு, படி சொல்லுவேன், படிச்ச படிச்சுன்னா உனக்கு எதிர்காலத்து நல்லா இருக்கும்டா அப்படின்னா. இன்னைக்கு நல்லா படிச்சு நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற சார்.
0: இதை விட வேற என்ன பெருமை இருக்கு? ஒரு நண்பருக்கு அத நீங்க சொல்லும் போது
2: ஒரு உதவி சொல்லியே அவங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்க அவங்க அப்பா எல்லாம்.
0: கண்டிப்பா, நம்ம காசு கொடுக்க போறது இல்ல, அண்ட் அவங்களுக்கு வந்து பொருள் கொடுக்க போறது இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி 4 வார்த்தைகளை 4 கருத்துக்களை சொல்லும் போது அவங்க வாழ்க்கையை அது எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றும் அப்படின்றதுக்கு பார்த்திபன் சொன்ன இந்த ஒரு உதாரணம், உதாரணம் இல்ல உண்மை சம்பவமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில இணைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க

0: பேசுறீங்க?
1: மாலை இனிய வணக்கம் சார்.
0: ஆ, இனிய வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால் சார்.
0: கோபால், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அதிகமா கருத்தூசி போடுற அந்த நபர் யார்?
1: நினைக்கிறோம் நல்லதுக்குதான் சொல்லிக்கிறாங்க நினைச்சு. நான் பல தடவை எங்க வீட்டுல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் அப்ப வந்து டென்ஷனா வந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து கடையில உட்காந்து, கடையில தான் கடை அமனுது, கடையில உட்காந்து யோசனை பண்ணுவேன், ஓ அவங்க சொன்னது நல்லதுதான் அப்படின்னு.
0: இனிமே ஒண்ணு பண்ணுங்க எனக்காக, அடுத்த வாட்டி அவங்க சொல்ற நல்லத இமிடியேட்டா வந்து அந்த இடத்துல கோவம் எல்லாம் படாம கேட்டுருங்க. ஓகே
1: நன்றி,
0: நன்றிங்க. அண்ட் இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில பேர் சொல்ற கருத்து, சில அடிக்கடி கூட சொன்னாலுமே அது நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல மாத்துறதுக்காக தான் இருக்குமே தவிர சும்மா நம்மளை வந்து திட்டணும் அப்படின்லாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்க யாருக்காவது கருத்து சொல்ற ஒரு நபரா இருந்தா, இல்ல உங்களுக்கு யாராவது அடிக்கடி கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தா கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு தான். இப்போ உங்களுக்காக திமுரு படத்துல இருந்து மானாமதுரை பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் பாடின பாட்டு, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ். அதாவது உங்க வாழ்க்கையில யார் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல நான் தான் அது அப்படின்னா தாராளமா என் கூட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில இணையர் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? ஓகே வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம் சார், சைலகட்டன் ஆனந்த் சார்.
0: வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: ரொம்ப நன்றிங்க, உங்க வாய்ஸும் நல்லா இருக்கு.
1: எங்க வாய்ஸ்ல சார் எனக்கு எப்பத்தாலும் குத்தி இது கூர்வு திட்டே இருப்பாங்க.
0: அப்படியா, திட்டிட்டு இல்ல உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இது சொல்வாங்க சார், அறிவுரை சொல்வாங்க.
0: அறிவுரை சொல்றாங்க, ஓகே. என்னென்ன விஷயங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்காங்க, என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்லி இருக்காங்க?
1: ஏதாவது ஒண்ணு வந்து வாங்கணும்னா இப்படி இது வந்து இப்படி வாங்கணும், இந்த விலை கேட்டு வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இது எது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, மேம் எது பண்ணணுமோ அதை பண்ணணும், அவங்கள இடம் கேட்டுதான் சார் நடப்பேன் நானு.
0: அருமை அருமை, முன்னாடி வந்து இதெல்லாம் சொல்லி இருக்காங்க, இப்ப அதெல்லாம் பின்பற்றி அவங்க அறிவுரைப்படி நடக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா சார், ஆனா கரெக்டா இருக்கும் சார், எது சொல்லாம கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பொருள் இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு ஜுவல்லர்ஸ் நகைக்கு போய் நகை இருக்குன்னு சொன்னாங்க சார், அதை நாங்க எடுத்து வச்சனால இப்ப எவ்வளவு மிச்சமாச்சு.
0: அருமை அருமைங்க அருமைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த கருத்துக்கள்லாம் எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட இருந்து. வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நேயர் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? சொல்லுங்க கலா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிகமாக நீங்கள் கருத்தூசி போடுவீங்களா, இல்லை உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா?
2: எங்கள் அப்பா கொடுத்தாரு எனக்கு.
0: ஓகே, என்ன என்ன சொன்னார்? கண்டிப்பா கைத்தொழில் ஒண்ணு நீங்க கத்துக்கல, பல கத்துருக்கீங்க, இன்னும் பல கத்துக்கங்க. இன்னும் கண்டிப்பாங்க, ரொம்ப அழகு. நீங்க சொன்ன மாதிரி நேரத்தையும் வீணடிக்காம நம்ம கத்துக்கணும்ன்றதும் அப்பா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, அதான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நேர் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?

0: சென்னை பண்பலை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான மழை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில யார் அதிகமாக கருத்து சொல்லுவாங்க?
0: மீண்டும் ஒரு வணக்கம்.
1: கண்டிப்பா வணக்கம். அண்ட் உங்க வாழ்க்கையில யார் அதிகமாக கருத்து சொல்லுவாங்க?
0: அதெல்லாம் வச்சுக்கதே இல்லைங்க.
1: புரியலங்க, புரியல, நீங்க
0: பேசுங்க.
1: சொல்லுவீங்க, அழகு. நீங்க என்ன மாதிரியான அறிவு?
0: அவர்னால நன்னையும் சேரவள் அப்படிங்கிறாங்க, திருவள்ள சரிக்கர்.
1: ஓ,
0: ஒருத்தர் அவர்னால நன்னையும் சேரவள் திருவள்ள சரிக்கர்.
1: ஓகே, அந்த கருத்து தான் நீங்க அதிகமா சொல்றதுங்களா?
0: இல்ல, கருத்தை வந்து ஏற்புடையா இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தா கொஞ்சங்க, இத கொஞ்சம் உள்வாங்க, ஏற்புடைத்தன்மை யாரும் இல்லைங்க. கருத்தை வந்து இன்னைக்கு வந்து ஏற்புடைத்தன்மை இன்னைக்குல, அதாவது ஜென்சி அப்படி சொல்லுங்க, கூட்டம் அப்படி இருக்காங்க.
1: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கமா, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யார் அதிகமா கருத்து சொல்லுவாங்க? என்ன சொல்லி இருக்கிறாங்க?
2: அவர் எப்பவுமே எப்படி என்ன எந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும் எப்படி போகணும் இருக்கணும்னு அவர் சொல்லிட்டு அவரும் நல்லா இருக்காரு, அவரும் இருக்காரு, இப்ப என் பசங்களா நல்லா இருக்கிறாங்க சார்.
1: அருமைம்மா, அருமை. இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு அதை கருத்தாகவும் சொல்லலாம், அறிவுரையாகவும் சொல்லலாம், அன்பான அறிவுரையாகவும் சொல்லலாம். நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அடுத்ததாக ஒரு பாட்டு உங்களுக்காக போட போகிறேன். அதையும் கேட்டு நீங்கள் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வாரிசு திரைப்படத்திலேருந்து வா தலைவா அந்த படத்தை கேட்க போகிறீங்க. சங்கர் மகாதேவன், கார்த்திக், தமன் குரல்களில், விவேக் வரிகளில், தமன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. அதாவது உங்க வாழ்க்கையில அதிகமா உங்களுக்கு கருத்து சொல்ற அந்த நபர் யார், இல்ல நீங்களே கருத்து சொல்றீங்க அப்படின்னா கால் பண்ணி என்கூட சொல்லுங்க. இப்ப நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்கம்பாக்கம் டேங்க் மேன் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: ஓகே சொல்லுங்க போஜராஜன், அண்ட் உங்க வாழ்க்கையில கருத்து சொல்ற நபர் யார்?
1: ஒரு மனுஷன் கருத்து சொன்னார் சார், அது மறக்கவே முடியாது. இப்ப அவர் உயிரோடு இல்ல, அவர் சொன்னார் எக்காரத்தோட வீடு விற்காத, வீடு விற்கனாக்கா உன்னை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, எந்த ஜாதி ஜனம் ஒண்ணு பாக்காது, தண்ணி சோத்துனாந்து கௌரவமா வாழணும், வீடு விற்காத விற்காதுன்னு படிச்சு படிச்சு சொன்னாரு. ஆனா நான் கேட்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்படுற சொந்த வீடு இல்லாம வாடகை தர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அவர் நினைச்சு நினைச்சு பாக்குறேன், ஆனா அவர் உயிரோடு இல்ல.
0: ஓகே புரியுது, இருந்தாலும் நீங்க வருத்தப்பட வேணாம். அந்த கருத்து வந்து நல்ல கருத்து, அப்படி அதை நீங்க எடுத்துக்கிட்டதுக்கே வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. சோ இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? சொல்லுங்க, கேக்குதாமா நான் பேசுறது?
2: உங்க
0: பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராணி, உங்க வாழ்க்கையில அதிகமா கருத்து சொல்ற நபர் யார்?
2: எங்க அம்மா தான். நிறைய பழமொழி சொல்லிட்டே இருப்பாங்க.
0: ஓகே,
2: அதாவது முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதி தெரியுமோ சேலைக்குதான் நடக்கணும்
0: சொல்லுவாங்க.
2: ரொம்ப சிரிச்சிருச்சுன்னா, வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல 4 பொண்ணுங்க, அதனால பேசி நான் ரொம்ப சிரிப்பேன். என்ன பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலே சிரிச்சா போச்சு, இல்ல ரொம்ப சிரிக்காத நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப பழமொழியா சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய. அதை கேள்விப்படாத பழமொழி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க.
0: அதை தெரிஞ்சுக்கலாம் வேற இல்லையா நம்ம?
2: ஆமா ஆமா, ரொம்ப வித்தியாசமான பழமொழியா இருக்கும். கிராமம் நான் எங்க அம்மாக்கு, அதனால அவங்க சொல்றதுலாம் நல்லாவும் இருக்கும். நாங்களும் அவங்க கேள்வி பண்ணிட்டு என்னம்மா இப்படி இல்லாம பழமொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப வந்து அதெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சோம்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது.
0: ஓகே, நீங்க அந்த மாதிரி ஒரு பழமொழி அம்மாக்கே ஒண்ணு சொல்லிருக்கீங்களா, இல்ல வேற யாருக்கும் சொல்லிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, அம்மாக்கு சொல்ல மாட்டேன். அம்மா இல்ல, அம்மாக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன். மத்தவங்களுக்கு என் பையன்ட்டே சொல்றேன், நீங்க எதை செஞ்சாலும் நல்லா தெளிவா செய்யணும் அப்படின்றதுக்கு. என் பையன் வந்து சொல்லுவோம், என்ன மாதிரி என்ன ஒரே பழமொழியா பொழியது, என்னாச்சு உனக்கு அப்படின்றானா. அது அந்த பழமொழி, ஆனா அதை ஏத்துக்குவான், உள்வாங்கிக்குவான். அதாவது என்ன, கற்பூரத்தை எதுக்கு கழுத

0: முன்னால காமிக்கணும் அப்படின்னு என்னமா தற்புறத்தை யாருமா போய் கழக முன்னால காமிப்பா என்னமா இது கேட்கணும் சொல்ற அப்படின்னு சொல்லுவான். அம்மாட்டு இருந்து உள்ளது எப்பமாவது சொல்வேன். அது வந்து அவனுக்கு கேட்காத ஒரு பழமொழியா வேற இருக்குமா, அவன் ரொம்ப சொல்லிட்டு திருப்பி சொல்லி
1: சிரிப்பான்.
0: அவன் ஒருவேளை அதை ரீகால் பண்ணலாம்.
1: அழகு அழகு. கண்டிப்பா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுது. அந்த பழமொழி அப்படின்ற விஷயம் இன்னைக்கு இருக்க உங்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில அதிகமா அந்த கருத்து சொல்ற நபர் யார்?
2: கருத்து சொல்ற நபர் வந்து எங்க தங்கச்சி, பெரிய தங்கச்சி, ரெண்டு தங்கச்சி. பெரிய தங்கச்சி எப்ப பார்த்தாலும் எங்க அக்கௌண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
1: சரி சரி.
2: வெளியில போனா கூட இதை பண்ணாத, அதை பண்ணாத, என்ன போனவொன்னு போன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி இரு, பேட்டா அப்படி வச்சுக்க, தூங்காத, பக்கத்துல போறப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
1: அதுதான்.
2: சரிமா சரிமா சரிமா சொன்னா அதுக்கு வாங்க.
1: ஓகே ஓகே.
2: போற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
1: ஓகே. அதுதான் அந்த கூட பிறந்த ரத்தம் அப்படின்னு சொல்றது தங்கச்சி பாசம் அதுதான். ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கருத்து சொல்ற நபரா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். இல்ல உங்க வாழ்க்கையில அடிக்கடி கருத்து சொல்லிட்டு இருக்க அந்த நபர் யாருன்னு என்கூட சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00038 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ வேல் படத்துல இருந்து இந்த ஊரில் எப்பவுமே அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஈவன் சங்கர் ராஜா இசையில, கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நல்லது தான் நம்ம எடுத்துக்கணும் சார். வெறும் கருத்தா இருக்க கூடாது, நமக்கு பயன்படுறாப்புல தான் நம்ம எடுத்துக்கணும் சார்.
1: ஓகே, இது ஓகே. உங்க வாழ்க்கையில யாரு அதிகமா சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க.
0: எங்க இதை வந்து பொதுவா வந்து நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் சார். யாராவது கஷ்டம் உங்களுக்கு நான் உதவி செய்யணும் சார் சொல்லுவேன் சார்.
1: அருமை அருமைங்க. பொதுவா வந்து கருத்து சொல்லலாம், அதை ஓவர் கருத்தாகவும் சொல்லிடக்கூடாது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாருக்கும் நிறைய கருத்து சொல்வேன் அழகாக சொன்னார். அண்டு நான் முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒருத்தவங்க சொல்கிற கருத்தை எப்போவுமே நல்லதுக்கு பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கோங்க. அண்டு இதோட நான் அம்மா நிகழ்ச்சி, அதாவது ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க, வைரமுத்து வரிகளில், தேவா இசையில் இந்த பாட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க. இதோட நான் திரும்ப உங்களை 7 மணிக்கு வந்து சந்திக்கிறேன் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 5:53 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கருத்து சொல்கிற நபர் யார், இல்லை நீங்களே யாராவது கருத்து சொன்னீங்கன்னா அதை கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க செந்தில் கண்ணன், உங்க வாழ்க்கையில யார் அதிகமா கருத்து சொல்லுவாங்க?
1: அதாவது சார், பொதுவாகவே எல்லாருமே ஏதாவது கஷ்டம்னா கருத்து சொல்லுவாங்க சார்.
0: ஓகே.

டைம் இஸ் 6:15. யூ ஆர் டியூன் இன் டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் வித் மீ ஜெயஸ்ரீ. அண்ட் ஆன் மை ஷோ யூ கேன் லிசன் டு வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபைண்ட் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் காமெண்ட் யுவர் ஃபேவரட் வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ் அலாங் வித் யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் டுடே. Or you can call me on 2986-003-829-5-0554 and let me know of your favorite Western music tracks. The next message that I have from our Facebook listener, Mr. Hariharan, who's requested for My Heart Will Go On, and Celine Dion is his favorite artist. So, Colonel Shivkumar had called me a little while ago and he had requested for a track by Billy Joel, who happens to be his favorite artist, and the track that he had requested for is Uptown Girl. I will be playing these two tracks back to back. I hope you guys enjoy the numbers.

0: ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் த நியூஸ் அப்டேட் இன் தமிழ்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல இருந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல, ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லேயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன்லாம் போடப்படும்னு சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலையாக இருப்போம்.
1: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.

0: அவர் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யாத நேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலி தைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நீங்கள் கேட்குற பாட்டை, நல்ல அடி பாட்டை தான் நான் போட போகிறேன். ஸோ நீங்களும் கேட்கும்போது நல்ல பாட்டை, இந்த ஒரு மாலை வேலையில் வீட்டில் அப்படியே குத்தாட்டம் போடுற மாதிரி பாட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா ஜாலியாக அந்த பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு பாடல் வந்து உங்களுக்காக நான் போடுறேன், ஸோ அதை ஒரு நீங்கள் ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாட்டு மாதிரி நல்ல அடி பாட்டாக கேட்டிங்கன்னா நல்லா ஒரு குத்தாட்டம் போட்டுக்கிட்டே அப்படியே அந்த பாட்டெலாம் நம்ம கேட்கலாம். சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து மதுரை குலுங்க பாட்டு தான் கேட்க போறீங்க. வேல்முருகன், சுசித்ரா மற்றும் மதுரை பானுமதி இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி வரிகளில், ஜேம்ஸ் வசந்தன் இசையில். இதை கேட்டுட்டே இதே மாதிரி பாடல்களை திரும்ப கால் பண்ணி எனக்கு கேட்க போறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன அடி என்ன அடி என்ன குத்து என்ன குத்து இந்த மாதிரி அடிப்பாட்டை தான் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: ஓகே, சொல்லுங்க சத்யநாராயணன், நல்ல ஒரு அடிப்பாட்டா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு.
1: ஜிகர்தண்டா.
0: ஜிகர்தண்டா, என்ன பாட்டு?
1: பாண்டிய நாட்டு போல.
0: ஆ, நல்லா நீங்க அந்த பாட்டை பாடுவீங்க போலயே. விட்டா
1: இல்ல, நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு.

0: ஓகே, டான்ஸ் டான்ஸ் ஆட போறீங்களா அந்த பாட்டுக்கு? வீட்டுல
1: நீங்க வீட்டுல கண்ண போட்டாடுவோம் கண்டிப்பா.
0: இப்பவே போடுறேன் உங்களுக்காக அந்த பாட்டு. சோ அவர் கேட்ட மாதிரி ஜிகர்தண்டா படத்துல இருந்து பாண்டி நாட்டு கொடி அந்த படம் தான் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்டை அந்தோணிதாசன் மற்றும் கருவாயன் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் இசையில இந்த பாட்டை நீங்க கேட்க போறீங்க. சோ பாட்டு போட்டா நான் ஆர்டர் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. போட்டுருவோமா?
2: யா யா யா கஸ்மி வேற நீ போய் மொட்டை புள்ளை நீ கமாரி இப்படி யா யா சண்டா பண்ணுவாங்க.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

பாதுகாப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லபாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக

கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நல்ல அடி பாட்டா கேளுங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்களுக்கு பிடிச்ச நல்ல அடி பாட்டா சொல்லுங்க.
1: அடி பாட்டு என்னன்னா, படம் வந்து தசாவதாரம் சார்.
0: தசாவதாரம்,
1: அதுல உலக நாயகனே என்ற பாட்டு சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஆட வைக்கும் பாரு இந்த பாட்டு.
0: தசாவதாரம் பாட்டுங்களா?
1: ஆமா சார், அதான் உலக நாயகனே வரும்.
0: ஓகே, இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா ஏன் பிடிக்கும்?
1: நல்லா இருக்கு சார், அதாவது கமல் கொஞ்சம் பிடிக்கும் எங்களுக்கு.
0: ஓகே,
1: அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேற குத்து சாமி வேணும்னு கேட்டீங்களா?
0: ஓகே,
1: எங்களுக்கும் டான்ஸ் ஆடுற மூட் இருந்துச்சு, அதனால இந்த பாட்டு நான் கேக்குறேன்
0: சார். சரி, ஓகே. சப்போஸ் இந்த பாட்டுலாம் நீங்க என்ன பாட்டு சொல்லலாம்னு நினைச்சிட்டு
1: இருந்தீங்க? இது இல்லன்னா மாப்பிள்ளை படத்துல ரஜினிகாந்த், அதாவது ஆப்போசிட் ரஜினிகாந்த், அதாவது மாப்பிள்ளை படத்துல இருந்து என்னோட ராசி நல்ல ராசி.
0: ஓகே, என்னோட ராசி, அந்த அந்த பாட்டு சொல்றீங்களா? அந்த பழைய பாட்டு?
1: ரஜினிகாந்த் படம்.
0: ரஜினிகாந்த் படம் மாப்பிள்ளை படத்துல இருந்து இல்லையா?
1: அதேதான் சார்.
0: என்னோட ராசி நல்ல ராசி. உங்களோட ராசி நீங்க நல்லா தான் இருக்கு, என்னோட ராசியும் நல்லா தான் இருக்கு. அந்த பாட்டை நம்ம கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார், ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. அவருக்காக அவர் கேட்ட மாப்பிளை திரைப்படத்துல இருந்து என்னோட ராசி அந்த பாட்டை நம்ம கேட்டலாம். இந்த பாட்டை மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கிறாங்க. கங்கை அமரன் இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாரு. இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4
2: jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag

வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு பெத்தல குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பிடித்த பாடல் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். நல்லா அடி பாட்டா புது பாட்டையா கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நல்லா இறங்கி டான்ஸ் ஆடலாம். சோ அந்த வகையில நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அடி பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பாட்டு?
1: என்ன
0: படம்? நல்லா பாட்டு பண்ணீங்களே, பாடுங்க.
1: வருது வருது விலகி விலகி விலங்கை வருது வருது அந்த பாட்டு.
0: ஆஹா ஆஹா, தமிழ் தமிழகமா அந்த படம் பெயர்?
1: பாடுங்களா
0: இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நல்ல அடி பாட்டா, நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி புது பாட்டா, நீங்க கேளுங்க, தாராளமா போடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பட்டாபி,
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா நாடோடிகள் படம்,
0: நாடோடிகள் படம்,
1: ஆடுங்களா மச்சான் ஆடுங்களா, அழகான பொணத்தை ஆடுங்களா, அந்த பாடல்.
0: ஓகே, இன்னும் நல்லதான் பாடுறீங்க, அப்படியே ரெண்டு வரி கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நீங்க இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் பட்டாபி?
1: ஒரு ஃபாஸ்ட் பீட்டா இருக்கும், ஒரு கிராமிய இசையோட சேர்ந்து கலந்த வாசனை நமக்கு கிடைக்கும்.
0: ஆஹா ஆஹா, ரொம்ப அருமையா அதை வர்ணிச்சு சொன்னீங்க, பாட்டாவும் பாடி காமிச்சீங்க. உங்களுக்காக இந்த பாட்டு இப்ப நம்ம போட்டுடலாம், ஓகேவா?
1: நன்றிங்க, நன்றி.
0: ஓகே, அவர் கேட்ட மாதிரி நாடோடிகள் படத்துல இருந்து ஆடுங்கடா பாட்டு, டி வேல்முருகன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், கபிலன் வரிகள்ல, சுந்தர் சி பாபு இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 7:44 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச நல்ல அடி பாட்டா, டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டா, புது பாட்டா நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என்னூர் வாசுகி.
0: வாசுகி சொல்லுங்க.

0: நல்லா அடி பாட்டா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டா சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பார்வை ஒன்றே போதும், அதுல வந்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி நாளாச்சு.
0: பட் ஆனா ரொம்ப மெலோடியா நீங்க கேட்டுட்டீங்க, நான் அடி பாட்டை கேளுங்க அப்படின்னா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான பாட்டே போட்டுருவோம், நம்ம அந்த பாட்டிலே போட்டுடலாம் சரிங்களா? ஓகே, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல், பா விஜய் வரிகள்ல பரணி இசையிட கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 7:50 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த அடி பாடல் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம போட்டலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க உங்க பேர்.
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவிகா, உங்களுக்கு பிடிச்ச நல்ல அடி பாட்டா குத்து பாட்டா சொல்லுங்க.
1: படம் வந்து செந்தூர பாண்டி.
0: செந்தூர பாண்டி, ஓகே.
1: செந்தூர பாண்டி சோடி கிளி சோடி கிளி கூட, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: அந்த சூடல ஒரு ஹை பிட்ச் பண்ணீங்க பாத்தீங்களா, உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க கேட்டதுக்காக இல்ல, நீங்க பாடினதுக்காகவே அந்த பாடல் வருது. ஓகேவா,
1: நன்றி சார்.
0: நன்றிங்க. அண்ட் தேவிகா கேட்ட மாதிரி இல்ல, அவங்க பாடின மாதிரி செந்தூர பாண்டி படத்துல இருந்து செந்தூர பாண்டி கூட அந்த படத்தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகள்ல தேவா இசையில கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

நேரம் 7:57 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் நமக்கு பிடிச்ச பாட்டை வந்து நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை சூப்பராக கேட்டாங்க. நல்லா அடிப்பாட்டா நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டை கேட்டாங்க. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலா கும்கி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. மீண்டும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அதுவரையும் இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர

மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன். யூ ஆர் டியூன்ட் இன் டு எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8. யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஜெயஸ்ரீ ஆன் மை ஷோ ஃப்ரம் 8:05 to 9 PM. யூ கேன் லிசன் டு சம் அமேசிங் வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபைண்ட் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 and comment your favorite Western music numbers on the post that I've recently shared. The first track of tonight's show is going to be Senorita by Camila Cabello and Shawn Mendes. I hope you guys enjoy the track.

நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். இந்த ஒரு மணி நேரத்துக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு இதமான மெலோடிஸ் தான் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து இன்னும் என்ன தோலா, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பல்ராம் அண்டு சுஜித் சுரேஷன் இவங்க சேர்ந்து பாடின பாட்டு, பா விஜய் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:27 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச மெலோடிஸ், மனசுக்கு இதமான மெலோடி சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து ரத்தத்தின் ரத்தம் என தொடங்கும் பாடல். ஹரிச்சரன் மற்றும் மதுமிதா இணைந்து பாடிய பாடல். அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:36 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மனதுக்கு இதமான மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து உன்னால உன்னால அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. எஸ் தமன் மற்றும் ரீட்டா இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி வரிகளில் தமன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:47 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பிள்ளையார் கோயில் தெரு கடைசி வீடு, அந்த படத்துல இருந்து எனக்கு ஒரு அப்படின்ற பாட்டு தான் கேட்க போறீங்க. ஹரிகரன் மற்றும் கௌசல்யா இணைந்து பாடிய பாடல் ஸ்னேகன் வரிகளில் இந்த பாடலை நீங்க கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்களில் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ராவோன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பழைய பாடல்கள் நம் மனதுக்கு இதமான

பாடல்களை கேட்கக்கூடிய தருணம் தான் இந்த ஒரு மணி நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து காலத்தை வென்றவண்ணி என்ற பாடலை தான் கேட்க போறீங்க. பி சுசீலா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். அவினாசி மணி வரிகளில், கே வி மகாதேவன் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:13 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பழமையான பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து செல்வங்களே என தொடங்கும் பாடல். பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:22 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஈவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வாராஜாவா திரைப்படத்திலிருந்து ஆடி பாடி என தொடங்கும் பாடல். எல்ஆர் ஈஸ்வரி, சரளா, எம்ஆர் விஜயா, அஞ்சலி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

கட்ட

பட்டதோ, வலையிலே பிடிப்பட்டதோ, அது பட்டு கொண்டதோ இல்லை சிக்கிக் கொண்டதோ. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தரம் ஏனோ பெண்ணுக்கு

குரல் கொட்டுது, எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டது. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு, கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு, அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேர்.

நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சுபதினம் திரைப்படத்திலிருந்து வேறென்ன வேண்டும் முனை தவிர என தொடங்கும் பாடல். ஏஎல் ராகவன், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:38 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பெண்ணை வாழ விடுங்கள் திரைப்படத்திலிருந்து நெஞ்சே உனக்கு ஒரு விருந்து என தொடங்கும் பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். எஸ் எம் சுபையா நாயுடு இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 10:46 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஈவென் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் நில் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து எங்கேயோ பார்த்த முகம் என்ற பாடல் தான் கேட்க போகிறீங்க. பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.

0: படைத்தான் பிறகு
1: தன் அழகை இழந்தது உலகு.
0: ஆணை படைத்தான் பிறகு
1: தன் அழகை இழந்தது உலகு.
0: படைத்தான் பூமியை இறைவன்.

தெய்வம் அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு, படைத்தான் பூமியை இறைவன்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்திலிருந்து 10-16 முத்தம் என தொடங்கும் பாடல். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். வாலி வரிகளில் கோவர்தனம் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப் எம் ரெயின்போ 101.4
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

நேரம் 10:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக 1000 பொய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போறீங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து இதே மாதிரி நான் பேசுறேன். இனிய இரவு வணக்கம். பாடலை கேட்டு நன்றாக உறங்குங்கள். மீண்டும் இனிய இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 நிகழ்ச்சியில் சித்ரா, எஸ்பி சைலஜா, கங்கை அமரன், எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் விக்ரம்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திரு கிட்ட தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட தின்னா தின்னா திந்திரு கிட்ட தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட

புன்னகை மன்னன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிக்கும் பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் தங்கமகன்.

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் பருவராகம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும்.

0: பிரதாப் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க மரகதமணி இசையில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவா படத்திலிருந்து அடுத்த பாடல்
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: சபாஷ்.
2: நான் வீர சூரா
3: அடிக்கதுவா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.

0: இது தஞ்சாவூர் மேளம்,
1: அதை தட்டுங்க கொஞ்சம் கேட்போம்,
0: அதை தட்டுங்க கொஞ்சம் கேட்போம்.
1: இந்த கல்யாணத்துல பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு, நெருங்கிடும் பாரு என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது.

உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக சின்னத்தாயி சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: தொடல மாடசாமி வேட்டைக்கு போற மாதிரி விளையாடி பாக்கலாமாடா. அப்ப நீதான் பீப்பி.
1: பீப்பி
0: டேய், நீதான் கொட்டு.
1: டுடும் டுடும் டும்.
0: டேய் ரத்னம், நீதான்டா பாட்டு.
2: சரி சரி சரி,
0: ஆரம்பிக்கலாமா?
2: ஓ
0: டேய் அடிங்கடா.

0: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
2: அரு போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க இங்க.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழ் எஃப்எம் 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம்புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: பின்ன என்ன காதல்ங்கிறதா என்ன கொஞ்சம் சொல்ல.
1: சம அன்பு உடையராய் தரணியில் வாழ்ந்திட, சரியான நலங்களும் சேர்ந்திட, சரியான வயது தரமான கல்வி சமமான குணத்தோடு கூடி, அமைவான உடல் உள்ள ஆண் பெண்கள் எதிர்பட அப்போதுண்டாவது காதது. அதிகாரம் செல்வோம் அது கொண்டு பெண்ணே அடிமைப்படுத்துவது சாதல்.

மலரும் குலமும் குலகொடியில் போது மலரும் வாழ்ந்திடவே.

0: என்ன செய்யும்
1: அதா நோண்டும் தோண்டும் தாண்டும்.
0: எப்படி?
1: பக்கத்தில உள்ளவனை நோண்டும், கடப்பாறையை எடுத்துக்கிட்டு தோண்டும். தக்கதொரு வாலிப பருவத்தில காலுங்க, தைரியமாக சுவரை எட்டி தாண்டும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அன்னம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெங்கி அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெங்கி அணைத்து தன்னை

0: யாரிடம் சொல்லக்கூடாது.
1: மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா மாமிலா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

துண்டுக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து சந்தம் டக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை

சொல்லவா? கதையா சொல்லவா? பார்த்தா சொல்லவா?

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது செம்பனார்கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமார சுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோரின் நாகஸ்வரி இசை கேட்கலாம். திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில் ரக்தி மேளம், ராகம் கீரவாணி, தாளம் திஸ்ர திரிபுடை.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமார சுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கியுள்ள ரத்தி மேளம் இடம்பெற்றது. திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய்வீட்டை தந்திடுவேர். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்து.

கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடு.

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகேள், அச்சம் அகற்றிடுவாய்.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ. சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிர

தட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பக்கடை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல்

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு ஏத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி

மரணத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

வில்முறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமா ஆத்மஜோதியுமா.

மணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள்வீரே கற்றவர்களோட என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான்

பிரம்மண்ய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்கப்பாலிப்பாய். மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

வந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவ

அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய், முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

கொடுத்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராயண